நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சக வருடம் 1948, வைசாக மாதம் 14 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 4 நாள், இன்று திங்கட்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாலொரு குரல். புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. வாழ்க்கை துணைநலம் எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. ஆம் நேர்களே, புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. 59வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கா. புகழ் புரிந்த இல் இல்லோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க. காலம் நிற்பதும் இல்லை விருப்பதும் இல்லை. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவலுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீலநிற குப்பை தொட்டி, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் அறிவோம் அறிவியல். அறிவியல் பார்வையில் மண் வழங்குபவர் முனைவர் ஆர் குமரன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோகநாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:03 தகவல் தளம். காலை 8:30 முதல் 9 வரையிலும், 9:10 முதல் 10 வரையிலும், 10:10 முதல் 11 வரையிலும், 11:10 முதல் 12 வரையிலும், 12:10 முதல் 1 வரையிலும், 1:10 முதல் 1:50 வரையிலும், 2:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:10 முதல் 8 வரையிலும், 9:15 முதல் 10 வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே காலை 9, 10:03, 11:03, நண்பகல் 12, பிற்பகல் 1, 1:50 ஆகிய நேரங்களில் திரையிசை, பிற்பகல் 2:18 என்றும் இணையவை, 3:10 4:03 திரையிசை, 3:25 வானிலை அறிக்கை, 3:30 சங்கீத சாரல். இது டாக்டர் என் ராஜம், என் சங்கீதா ஆகியோர் வாசித்துள்ள இரு வயலின் இசை. மாலை 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில் சென்னை அஞ்சல். 5:03 பொன்மலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இரவு 6:00 to 7:00 திரையிசை. 6:25 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 8:03 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவெளிப்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 8:15 திரையிசை. 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 10:00 தென்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15

பிற்பகல் 2 மணி 3:05, இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் 6:25 வரை ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி, பிற்பகல் 2:15, மாலை 4 மணி 5 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:03 8:30 நம்ம புதுவை, 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:03 திரையிசை, 10:03 கெட் செட் கோ இணைய வழி கேம் ஷோ, முற்பகல் 11:03 மெலடி மேஜிக், 12:03 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1:03 ஹாய் ஸ்நேகிதியே இதில் சமையல் குறிப்புகள். இரண்டு 2:18 காலத்தை வென்ற கானங்கள், 3:03 ஹலோ டாக்டர், கோடைக்கால சரும நோய்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 4:03 முதல் 5 மணி வரையிலும், 5:03 முதல் 6:10 மணி வரையிலும் திரையிசை, 6:25 முதல் 7 மணி வரையிலும், 7:03 முதல் 7:15 மணி வரையிலும், 7:35 முதல் 8 மணி வரையிலும் மனம் இருமதே, 7:30 செய்தி அறிக்கை, 8:03 திரையிசை, 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸல் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் 6:25 வரை ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், பிற்பகல் 2:15 3:00, மாலை 4:00 5:00, இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று கூறிய எத்தனையோ பிரச்சனைகள் வெயில் முன் பணி போல் காணாமலே போயிருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என வருந்தியவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாது என எண்ணியவர்கள் எல்லாம் இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சாலையோரத்தில் பெட்டிக்கடை வைத்திருந்தவர்கள் இன்று ஒரு சாலை முழுவதும் வணிக நிறுவனத்தை வைத்து வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உடையது. காலம் யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. நிலையில்லாத வாழ்வை நிலையானது என எண்ணி வாழ்வோரே கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க விரும்புகின்றனர். உறவுகளையும் நட்புகளையும் பற்றி எண்ணாது வாழ்கின்றனர். உழைக்கும் காலத்தில் உழைக்காமல் வாழ்வோர் பின்னர் உழைக்க முடியாத முதுமை காலத்தில் உழைத்து வருந்துகின்றனர். மண்ணுக்கடியில் புதைந்து விட்டாலும் கூட விதைகள் சோர்ந்து போவதில்லை.

0: முளைவிட்டு செடியாகி மரமாகி பலருக்கும் பயனை விளைவிக்கின்றன. புதைத்தவனுக்கே செல்வத்தை அள்ளி தருகின்றன. மரங்கள் அப்படியென்றால் நம் வாழ்வில் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை பிரசவித்த தாய்க்கு நன்றி கூறியிருப்போம், ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் எந்த வகையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம்? ஏதாவது உதவி செய்தோமா? நம்மை பிரசவிக்க உதவியவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த உடையில், அந்த வடிவில், அந்த செயலில் ஈடுபடுவோர் எவர்க்காயினும் நாம் நன்மை செய்யலாம். அவ்வாறே உங்களுக்கு உதவி செய்தோர் யார் யார் என நினைத்து பாருங்கள். நமக்காக விடியற் காலையில் எழுந்து காய்கறிகள் வாங்கி வந்து விற்பனை செய்வோர், காலையிலேயே பால் கறந்து கொண்டு வந்து பால் கொடுக்கும் பால்காரர், நம்மை பள்ளிக்கோ வேலைக்கோ அழைத்து செல்லும் பேருந்து தொடர்வண்டி ஓட்டுநர்கள், சாலையில் நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்காரர்கள், பள்ளியிலோ அலுவலகத்திலோ நம்முடைய நிறுவனத்தை இரவு பகல் பாராது பாதுகாக்கும் வாயிற் காவலர்கள், செல்லும் வழியிலெல்லாம் அழகான தோட்டங்கள் அமைத்து செடிகளால் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தோட்டக்காரர்கள், காலையிலேயே நம் வரவிற்கு முன் பெருக்கி துடைத்துவிட்டு சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்கள், பள்ளிக்கூடமாயின் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், இடைவேளையில் அன்புடன் பேசும் நண்பர்கள், அங்கு இளைப்பாறும் நேரத்தில் சிற்றுண்டி கொடுக்கும் வணிகர்கள் என எத்தனையோ பேர் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காலத்தின் கொடைதானே. அவர் பணியை செய்ய மறந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்பதனை உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வது என்னாலும் வீணாகிவிடாது. வானத்திலிருந்து விழும் மழைத்துளி வீணாவதில்லை, மண்ணை வளமாக்கி விடுகிறது. கடலில் விழும் மழைத்துளி கூட கடலின் உப்புத்தன்மையை பெருக்க விடாது, பாதுகாத்து விடுகிறது. இந்த உலகில் எதுவும் வீணாக படைக்கப்பட்டதில்லை. காலம் ஒவ்வொருவருக்கும் உரிய வாய்ப்பினை அளிக்கும். தோல்வி என்னும் பாடத்தை படிக்காமலே வெற்றி என்னும் தேர்வினை எழுதிவிட முடியாது. உரிய காலத்தில் உரிய பணியினை உணர்ந்து செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அன்பு மனம் எப்பொழுது எதிரியாகும் என கூற முடியாது. அது தனக்கு விருப்பமான ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அங்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். முறிந்து போவதை விட வளைந்து கொடுப்பது நல்லது என வளைந்து கொடுக்கும் கிளைகள்தான் மரத்தோடு ஒட்டி கிடக்கும், மற்றவை வளராமலே மடிந்துவிடும். எனக்கு மட்டும் இவ்வளவு ஒளியா? காலத்தின் கோலம் கொடுமையானது, என்னை காக்க மாட்டாயா என கடவுளிடம் ஒருவன் முறையிடுகிறான். உடனே கடவுள், உன்முன் நான் கடவுளாக நிற்பதற்கு எத்தனை உளியின் அடிகளை தாங்கினேன் தெரியுமா என கேட்டார். வலி இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது. எனவே காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, விற்பதும் இல்லை என உணர்ந்து துணிவோடு வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:15 8:00. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் முதலாவதாக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:05. உழவுகளுக்கான செய்திகள். இதில் மண்பழம் உரம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்த முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: கண்ணம்மா, பொண்ணம்மா, அந்த மண்புழு உரத்தை தக்காளி செடி வெண்டைக்காய் செடியில் நல்லா களவட்டையில் நல்லா அழகாக வைங்க. அந்த வேறுகடியில் நல்லா பதமாக வைங்க. சரியா?
2: சரிங்க அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சிடுறேன்.
3: கருத்த முத்து, ஏப்பா கருத்த முத்து,
1: காத்த முத்து, வாபா வாபா வந்துட்டியா கொள்ளைக்க?
3: இல்லப்பா, நேற்று தான் 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிட்டு வந்த.
1: ஆமாம்.
3: இன்னைக்கு உன்னுடைய காய்கறி தோட்டத்தில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா?
1: ஆமாம், ஆளு வச்சு வெண்டைக்காய் தக்காளியில் மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேம்மா.
3: ஓஹோ, வெண்டைக்காய் தக்காளி செடிக்கு மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
1: நானும் போட்டுன்னுக்குறேன்.
3: ஓஹோ, எப்பா மேலாப்பில் போடாதப்பா, கொஞ்சம் லேசாக மண்ணை பறித்து அதுக்குள்ளே போடணும்பா.
1: ஓஹோ,

0: ஏன்னா மண்புழு உரம் வந்து முழுமையாக நம்மளுடைய செடியெலாம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இருந்தால் தான்ப்பா நல்லது.
1: நீ சொல்கிற மாதிரி தான் போடணும் வரோம் அந்த முத்த
2: கண்ணம்மா பொண்ணம்மா அழுப்பு தீர அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் வேலை செய்யறது.
3: சரிங்கண்ணா.

0: அவங்க வேலை செய்யட்டும்.
1: சரி சரி,
0: நீ வாப்பா அப்படி வந்து உட்காருப்பா.
1: சரி வா காதமுத்த, வேப்ப மரத்தில உட்காருவோம். நல்லா காத்து குளிர்ச்சியா, நல்ல உடம்புக்கு சுகமா, நல்லா இருக்கும்.
0: ஆமாப்பா, வேப்ப மரத்து இலையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டிங் கட்டிங்காக இருக்கும். எந்தெந்த இலையெல்லாம் அந்த கூர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இலையில தான் ஆக்சிஜன் அதிகமாக வெளில வரும்.
1: ஆ, சொல்லிக்கிறப்பண்ணியா.
0: ஆமாம், வேப்ப மரத்து காற்று அதனால தான் நமக்கு ரொம்ப நல்லது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வேப்ப மரத்து கீழே கிடைக்கும்பா. சரி சரி, வாப்பா உட்காருவோம்.
1: காதமுத்தா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: நேற்று நம்ம என்ன செஞ்சோம், குழி முறையில் எப்படி வந்து மண்புழு வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்புறம் மர பொட்டியில் எப்படி வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்புறம் வந்து சிமெண்ட்டு தொட்டியில் எப்படி வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இப்போ நாம் என்னென்னலாம் வந்து இடுபொருள்கள் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ப்பா.
1: சரி சரி.
0: சரியா, பொதுவாக நம்ம கொல்லக்காட்டில் நம்ம காய்கறி கழிவாக இருக்கட்டும், இல்லை வேளாண்மை கழிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கழிவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: கால்நடை கழிவு உட்பட, ஏன்னா பச்சை சாணம் ரொம்ப நல்லது இந்த மண்புழு உற்பத்தியில்.
1: கதமுத்தா, விவசாய ஆபீஸில் ஏதோ விவசாயத்துக்கு மானியம் தரேன்னு சொன்னார, அதனால நான் கொஞ்சம் வேலையோட ஆஃபீஸுக்கு போனேன். நீ கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, சுருக்கமாக சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: முதல்ல அந்த மண்புழு படுக்கையை பற்றி சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா இப்போ ஒரு தொட்டியில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அடிபாகத்தில் சின்ன கல், அப்புறம் மணல், இதை கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா.
1: சரி.
0: ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட்டுக்கிட்டியா.
1: போட்டுக்கலாம்.
0: அப்புறம் 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய இந்த வண்டல் மண் அதை பரப்பிடணும்ப்பா.
1: ஓஹோ.
0: சரியா.
1: சரி.
0: அப்புறம் வண்டல் மண்ணின் மீது மண்புழுக்களை விடணும். அந்த மண்புழு படுக்கைய தான் சொந்த இருப்பிடம் போல அந்த மண்புழுக்கள் நினைச்சுக்கும்.
1: ஓஹோ.
0: குழிய 2 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம், அப்புறம் 1.25 மீட்டர் உயரம், இந்த அளவில் வச்சுக்கிட்டு இந்த மண்புழு படுக்கை இருக்குல்ல, அதில் 15-20 சென்டிமீட்டர் அந்த அளவில் அமைக்கணும்ப்பா.
1: ஓஹோ.
0: இப்போ கையளவு மாட்டு சாணத்தை படுக்கையின் மீது நல்லா தூவணும்.
1: சரி.
0: 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு
1: சரி
0: இந்த வைக்கலை எடுத்துக்கிட்டு அந்த வைக்கலை நல்லா பொடுசாக வெட்டிக்கிட்டு அதை போடணும். அப்படி இல்லைன்னா இயற்கை கழிவுகள் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை கூட நம்ம போடலாம்.
1: ஓஹோ.
0: அடுத்த 30 நாட்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாம் தண்ணி தெளிக்கணும். ஈரப்பதம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். படுக்கை வறண்டு போயிடக்கூடாது.
1: சரி.
0: அதுக்குன்னு ரொம்ப சொத சொதப்பாகவும் இருந்துடக்கூடாது.
1: சேரு போல.
0: ஆமாம், அதுமாதிரி இருக்கக்கூடாது. பறவைகள்டேந்து நம்ம வந்து படுக்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த தென்னை மட்டை இல்லை பனை ஓலையை வச்சு கோணி பையை வச்சு கூட நம்ம மூடி பாதுகாக்கணும். ஏன்னா எலி வந்து மண்புழுவை சாப்பிடும். அப்புறம் கரையாம், அப்புறம் வந்து எறும்பு,
1: காகம் பருந்தெல்லாம் சாப்பிடும்.
0: காகம் பருந்து என்னென்னலாம் மண்புழுக்கு எதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அதனால மண்புழுக்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்ப்பா.
1: ஓ சரி சரி
0: சரி. எப்போ வந்து மண்புழு உரம் கிடைக்கும் தான் நீ கேட்ட.
1: ஆமாம்.
0: இப்போ நம்ம படுக்கையை ரெடி பண்ணிட்டோம்.
1: ஆமாம்.
0: அதில் மண்புழுவை விட்டாச்சு.
1: ஆமாம்.
0: அதுக்கு தேவையான உணவை கொடுத்தாச்சு.
1: ஆமாம்.
0: தண்ணி தெளிச்சிக்கிட்டே வர்றோம் இல்லையா.
1: ஆமாம்.
0: இப்போ அடர் காப்பி நிறத்துல பொடி பொடியா, அந்த குருணை குருணையா அள்ளி பார்த்தோம்னா எடையே இல்லாத மாதிரி இருக்கும்.
1: ஓஹோ.
0: மண்ணு மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தென்படும். இதுதான் வந்து மண்புழுக்களுடைய எச்சம்.
1: ஓஹோ.
0: இதுதான் நமக்கு தேவையான மண்புழு உரம். சரியா. இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது எப்பயிலிருந்து ஆரம்பிக்கும்னா 60 நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம்.
1: 60 நாளாவா.
0: ஆமாப்பா. 60 நாளைக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, சில பேர் 45 நாள் கூட எடுக்கிறாங்க, இருந்தாலும் 60 நாளைக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும்.
1: இருந்தாலும் உரம் நல்லா மக்கனாதான் நல்லா இருக்கும்.
0: எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மண்புழுக்கள் என்ன செய்யும், மேலேருந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை அப்படியே வெட்டி மேலாப்புல எடுக்கும் போது அதுல ஏதாவது வேணா 1-2 மண்புழு வேணா இருக்கலாமே ஒழிய பாக்கி மண்புழு எல்லாம் கீழே ஓடிடும். இப்போ நம்ம அதை சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா திரும்பவும் நம்ம அதே மாதிரி பெட் அமைச்சு திருப்பி திருப்பி நம்ம மண்புழு உரத்தை தயார் பண்ணிட்டே இருக்கலாம்.

0: அல்லது இது வரைக்கும் தயார் பண்ண மண்புழு உரம் போதும், நம்ம பெட்டை களைச்சிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப மண்புழு உரத்தை எடுத்த பிறகு அந்த நாலு மூலையிலையும் கொஞ்சம் நல்லா ஈர சாணத்தை எடுத்து அதை அப்படியே நேசா புதஞ்ச மாதிரி அப்படி வச்சிட்டோம்னா, இந்த கீழே இருந்ததுல மண்புழு அது எல்லாம் உடையாந்து அந்த ஈர சாணத்துல வந்து உள்ள நுழைஞ்சிடும். அதுங்களுக்கு ஈர சாணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈர சாண உருண்டை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஒரு வாளி தண்ணியில அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த சாணம் எல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும். அந்த மண்புழு அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே தண்ணியில கிடக்கும். அந்த மண்புழுக்களை அப்படியே எடுத்து நாம மண்புழுவை வந்து ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு மேல கூட விற்பனை பண்ணிக்கலாம், அல்லது புதுசா பெட்டு போடணும்னாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ, பாத்தமுதா, ஒரு கிலோ 400 அளவுக்கு வருதா?
0: ஆமாப்பா, ஒரு பெட்டணி தயார் பண்ணினா குறைஞ்சபட்சம் 2 கிலோவுக்கு மேல இருக்கும்பா.
1: அடேப்பா, பரவாயில்ல, நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: அதுலயே உனக்கு ஒரு 1000 ரூபாய் நின்னுடும்பா. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம மண்புழுவை தயார் பண்ணிட்டோம்ல, இந்த மண்புழுவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான முறையில அந்த மண்புழு உரத்து கூட அந்த மண்புழுக்களோட முட்டையெல்லாம் வேற இருக்கும். அதனால ரொம்ப வெயில போய் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள சத்து பாதுகாக்கப்படும்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துகிறப்போ கூட மண்ணில் வந்து கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு உள்ள போட்டு அதுக்கு மேலே மண்ணை மூடி அப்படி பயன்படுத்துறது தான் நல்லது.
1: ஓஹோ,
0: அப்போ தான் வந்து பயிரும் நல்லா ஈஸியாக மண்புழு உரத்தை எடுத்துக்கும்.
1: கதமுத்தா, இந்த மண்புழு உரம் போகிறதெல்லாம் என்னென்ன சத்தெல்லாம் அடங்கிதுப்பா?
0: கத்தமுத்து, மண்புழு உரத்துல வந்து கரிம சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, சோடியம் சத்து இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: சத்து இருக்குதுவா?
0: ஆமாப்பா, நிறைய சத்துக்கள் இருக்கு. எளிமையான ஒரு விஷயம்தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நீ அடுத்த தடவைலாம் வெளியில போய் வாங்கிட்டு வராதப்பா.
1: வெளியில வாங்க மாட்டோம்ப்பா.
0: நீனே தயார் பண்ணி நெல் வயலா இருக்கட்டும், கரும்பு வயலா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும், வாழை தோட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: காத்தமுத்த, மண்புழு உற்பத்தி பண்றது பத்தி நல்லா தெளிவா சொன்ன. மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்ன. அந்த மண்புழு உரம் எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரி செஞ்சிய, செலவு கம்மி பண்ணிய, நிறைய அதிக சம்பாதிச்சிய, மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்டரியே வைக்க போறோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பெரிய லெவல்ல பண்ணு.
1: சரி சரி,
0: நல்லா லாபம் அட. இயற்கையான முறையில நம்ம உரம் தயாரிக்கிறோம்னா அது நமக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம நாட்டுக்கே நல்லதுப்பா. சரி கருத்தமுத்தே, நான் அப்ப கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பார்த்து போயிட்டோப்பா.
2: நேயர்கள், இதுவரை உழவுக்கான செய்திகளில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.

உள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1,00,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை

0: மாநிலம் முழுவதும் 100,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும் உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராட்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும், அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை

0: மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயம். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சி அம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கந்த்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி.
4: வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
5: குப்பைகளை கையாளும் போது ஒவ்வொரு குப்பையையும் ஒவ்வொரு நிற குப்பை தொட்டியில் பயன்படுத்துவது அவசியம். அந்த வகையில் இன்று நீல நிற குப்பை தொட்டியில் என்னென்ன குப்பைகளை போட வேண்டும், என்னென்ன குப்பைகளை போடக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க குப்பைகளை அவற்றின் தன்மைக்கேற்ப பிரிப்பது மிக மிக அவசியம். இதில் நீல நிற குப்பை தொட்டி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. மறுசுழற்சி செய்யக்கூடிய உலர்கழிவுகளை, அதாவது ட்ரை வேஸ்ட், இதனை சேகரிப்பதற்காக நீல நிற குப்பை தொட்டி மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இவை எளிதில் அழுகாத ஆனால் மறுசுழற்சி மூலம் மீண்டும் புதிய பொருட்களை உருவாக்குவதற்கும் மாற்றுவதற்கும் இந்த கழிவுகள் இந்த குப்பை தொட்டியில் முறையாக அப்புறப்படுத்துவதன் மூலம் செய்ய முடியும். நீல நிற குப்பை தொட்டியில் என்னென்ன குப்பைகளை போடலாம்? பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள், பால் கவர்கள், பிளாஸ்டிக் டப்பாக்கள் என அனைத்தையும் போடலாம். அது மட்டுமின்றி காகிதங்கள், செய்தித்தாள்கள்,

0: அட்டைகள், புத்தகங்கள், காகிதப்பைகள், உலோகங்கள் மாதிரியான பொருட்கள், குளிர்பான டப்பாக்கள், அலுமினிய தாள்கள், இரும்பு பொருட்கள், உடைந்த அல்லது பழைய கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் ஜாடிகள், இதை எல்லாத்தையும் நீங்கள் நீர நிற குப்பை தொட்டியில் போட முடியும். இதனை எப்படி கையாளணும்? உணவுப் பொருட்கள் ஒட்டியுள்ள பிளாஸ்டிக் டப்பாக்கள் அல்லது பால் கவர்களை நேரடியாக அப்படியே நீல நிற குப்பை தொட்டியில் போடாமல் தண்ணீரில் ஒரு முறை அலசி உலர்த்திய பின்பே நீல நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். அழுக்கான கழிவுகள் மற்றும் மழு சுழற்சி செய்ய முடியாத இந்த பொருட்களை எல்லாம் அப்படியே போடுவதன் மூலம் மீண்டும் அதனை மறுசுழற்சி செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதனால் நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக சுத்தம் செய்த பின்னரே நீல நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளை அப்படியே போட்டால் குப்பை தொட்டியில் இடம் இருக்காது. அதனால் அதனை முழுமையாக நசுக்கி மடக்கி குப்பை தொட்டியில் போடுவதால் அதிக இடத்தை நாம் மிச்சப்படுத்த முடியும். எவற்றையெல்லாம் நீல நிற குப்பை தொட்டியில் போடக்கூடாது? ஈரக்கழிவுகள், உணவு கழிவுகள், காய்கறி தோள்கள், பழத்தோள்கள், மீதமிருந்த உணவுகள், இவற்றையெல்லாம் இதில் போடக்கூடாது. மருத்துவ கழிவுகள், பயன்படுத்திய முகக்கவசங்கள், ஊசிகள், மருந்துகள், இவற்றையும் இதில் போடக்கூடாது. மின்னணு கழிவுகள் என சொல்லக்கூடிய இவேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், பேட்டரிகள், ஒயர்கள், இவற்றையும் நீல நிற குப்பை தொட்டியில் போடக்கூடாது. குப்பைகளை முதலிலேயே பிரிப்பதன் மூலம் துப்புரவு பணியாளர்கள் அவற்றை எளிதாக மறுசுழற்சி நிலையங்களுக்கு அனுப்ப முடியும். உடைந்த பாட்டில்களையோ உடைந்த கண்ணாடி துண்டுகள் நேரடியாக குப்பை தொட்டியில் வீசுவதன் மூலம் துப்புரவு பணியாளர்களுடைய கைகளை அது கீறி காயப்படுத்திவிடக் கூடும். அதனால் உடைந்த பாட்டில்களை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் நிலத்திலோ அல்லது நீரிலோ கலப்பதை தடுத்து மண்ணின் வளத்தை பாதுகாக்க வேண்டும். மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மூலம் புதிய பொருட்களை குறைந்த செலவில் தயாரிக்க முடியும். பிளாஸ்டிக் மக்குவதற்கு 400 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகும். இது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை தடுக்கிறது. பிளாஸ்டிக் எரிப்பதன் மூலம் டயாக்சின் போன்ற நச்சு வாயுக்கள் வெளியேறி புற்றுநோய் மற்றும் சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதனால் குப்பையை முறையாக நீல நிற குப்பை தொட்டியில் பிரித்து முறையாக மறுசுழற்சி செய்வோம். குப்பையை பிரித்தெடுப்போம், பூமியை காப்போம். இது வெறும் வாசகம் மட்டுமல்ல, இது நம் கடமை. நீல நிற குப்பை தொட்டியை சரியாக பயன்படுத்துவது ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு முதல் படியாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். குறிக்கோள் நோக்கி ஓடு உலகம் உன் காலடியில். எழுந்திரு விழுத்துக்குள் மனம் தளராமல் பாடுபட. உழைப்பின்றி செயல் நிறைவேறாது, உழைப்பு ஒன்றே உயர்த்தும். ஆம் நேயர்களே, குறிக்கோள் நோக்கி ஓடு உலகம் உன் காலடியில். எழுந்திரு விழுத்துக்குள் மனம் தளராமல் பாடுபட. உழைப்பின்றி செயல் நிறைவேறாது, உழைப்பு ஒன்றே உயர்த்தும். இது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளிகள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டு

0: இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் பார்வையில் மண் உரையினை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் ஆர். குமரன் அவர்கள்.
1: சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பது திருக்குறள். உலகம் சுழன்றாலும் உழவுத் தொழிலின் பின்தான் நிற்கிறது. அதனால் எத்தனை தொழில் செய்தாலும் உழவுத் தொழிலே சிறந்தது. அத்தகைய உழவுத் தொழிலுக்கு பிரதான தேவையே மண். எனவே நாம் அந்த மண் வளத்தை மாசடைய செய்யாமல் காப்பது நம் கடமையாகும். உலகின் மண்ணினை அதன் தன்மைகளைக் கொண்டு பல வகைகளாக பிரிக்கின்றனர். இவ்வாறு அமைவதற்கு காரணிகளாக மழை, வெப்பம் மற்றும் காற்றோட்டம் போன்றவைகள் இருக்கின்றன. இந்த காரணிகளில் மண்ணின் தன்மை மற்றும் இயல்புகளின் வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. மண்ணின் இயல்புகளைக் கொண்டு மண் சார்ந்த நிலங்களை மென்புலம், பின்புலம், வன்புலம் மற்றும் ஓர்நிலம் என்று வகைப்படுத்துகின்றனர். மண்ணானது நிலத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய தளர்வான மேற்பரப்பு பொருள் மண் என்று அழைக்கப்படுகிறது. இது கனிம மற்றும் கரிம தொழிலால் ஆனது. மண்ணின் அடிப்படை குருளாக 45% தாதுக்கள், 5% கரிமப் பொருட்கள், 20-30% நீர் மற்றும் 20-30% காற்று காணப்படுகிறது. இந்தியாவில் உள்ள மண் வகைகளை பல வகைகளாக பிரிக்கலாம். அவை மணல், வண்டல் மண், களிமண், கரிசல் மண், செம்மண் போன்றவையாகும். இவற்றை தவிர காடுகளில் உள்ள மண் பாலைவன மண், உப்பு மண், காரமண், சதுப்பு நில மண் ஆகிய குறிப்பிடத்தக்க முக்கியமான மண் வகைகளாகும். முதல் வகை மண்ணை பற்றி பார்ப்போம். மணல். இது வானிலை மாற்றங்களினால் பாறைகளின் சிறிய தூள்களை கொண்டுள்ளது. மணல் மண் என்பது தாவரங்கள் வளர்வதற்கு மிகவும் குறைவான மண் வகையாகும். ஏனெனில் இது மிக குறைந்த ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மோசமான அல்லது குறைவான நீர் வைத்திருக்கும் திறனை கொண்டது. இது தாவரத்தின் வேர்கள் தண்ணீரை உறிஞ்சுவது கடினமாக்கிறது. இந்த வகை மண் வடிகால் அமைப்பிற்கு ஏற்றது. கிரானைட், சுண்ணாம்பு மற்றும் குவார்ட்ஸ் போன்ற பாறைகளின் சிதைவால் உருவாகிறது. மணல் லேசானது, சூடானது, வறண்டது மற்றும் அமிலத்தன்மையுடன் ஊட்டச்சத்து குறைவானதாக உள்ளது. அடுத்ததாக களிமண். களிமண் மண் ஒரு கடினமான மண் வகையாகும். களிமண் குளிர்காலத்தில் ஈரமாகவும் குளிர்ச்சியாகவும் கோடையில் வறண்டதாகவும் இருக்கும். இந்த மண் 20% அதிகமான களிமண்ணால் ஆனது. மேலும் களிமண் துகள்களுக்கு இடையே காணப்படும் இடைவெளிகளில் களிமண் மண்ணில் அதிக அளவு தண்ணீர் உள்ளது. இந்த மண் மிகவும் அதிக நீர் சேமிப்பு குணங்களை கொண்டுள்ளதால் ஈரப்பதம் மற்றும் காற்றை ஊடுருவிச் செல்வதையும் கடினமாக்கிறது. மூன்றாவது வகையாக மண் வண்டல் மண். வண்டல் மண் என்பது அதிக கருவுறுதல் மதிப்பீட்டை கொண்ட லேசான மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மண்ணாகும். இதில் நடுத்தர அளவிலான துகள்கள் உள்ளன. அவை நன்கு வடிகால் மற்றும் ஈரப்பதத்தை நன்றாக வைத்திருக்கும். இது மணலை விட சிறியது, களிமண்ணை விட பெரியது. இது ஆறு, ஏரி, குளம், குட்டை மற்றும் பிற நீர்த்தக்கங்களில் அருகில் காணப்படுகிறது. வண்டல் மண் மற்ற வகை மண்ணை விட ஒப்பிடும்போது இது வளமானது. எனவே வண்டல் மண் விவசாய நடைமுறைகளுக்கு சிறந்தது. நெல், கரும்பு, வாழை மற்றும் தோட்டப்பயிர்களுக்கு இது சிறந்தது. நான்காவதாக கரிசல் மண். கரிசல் மண் பெரும்பாலும் தண்ணீரை உறிஞ்சும் ஒரு வகை மண். இதில் கரிமப் பொருள் அதிக அளவில் உள்ளதால் அதிக அளவு ஈரப்பதம் உள்ளது. இந்த மண்ணில் பருத்தி, கரும்பு, வாழை, உளுந்து போன்ற பயிர்கள் நன்கு வளரும். விவசாயத்திற்கு மிகவும் ஏற்ற மண்ணாக இது உள்ளது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது செம்மண், சிகப்பு மண் என்று அழைக்கப்படுகிறது. இது டெர்ரா ரோசா என்று அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டலம் மற்றும் இதவ மண்டல பகுதிகள் போன்ற காலநிலை மற்றும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் சிகப்பு மண் காணப்படுகிறது. இது பொதுவாக வளமான மற்றும் விவசாயத்திற்கு சிறந்தது. இரும்பு ஆக்சைடுகளை கொண்ட பாறைகளின் வானிலையில் இருந்து இந்த சிகப்பு மண் உருவாகிறது. இதில் மக்கிய எரிவிட்டு நீர்ப்பாசன வசதி மூலம் அனைத்து பயிர்களையும் பயிரிடலாம். கடைசியாக நாம் காண இருப்பது சரளை மண். சரளை மண் என்பது மற்ற மண்வகைகளுடன் ஒப்பிடுகையில் சரளை மண் தோட்ட செடிகளுக்கு நல்ல வடிகால் மற்றும் தண்ணீர் தக்க வைக்கும் கலவையாக வழங்குகிறது. இந்த மண் துருப்பிடித்த மண் என்றும் அழைக்கப்படுகிறது.

காணப்படுகிறது. இந்த மண்ணில் பூக்கள், நிலக்கடலை, நெல், கம்பு, சோளம் போன்ற பயிர் வகைகளை பயிரிட ஏற்றதாக காணப்படுகிறது. எனவே இது விவசாயத்திற்கு ஏற்ற மண்ணே. அடுத்தபடியாக மண்ணின் pH அளவு பற்றி அறிவோம். pH என்பது மண்ணின் ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை குறிக்கும். மண்ணில் pH 7 கீழ் அமிலம் என்றும் 7 மேல் காரம் என்றும் அறியலாம். pH 7 என்பது நடுநிலையான pH அளவாகும். பெரும்பாலான தாவரங்களுக்கு உகந்த pH அளவு சற்று அமிலமாக, அதாவது pH அளவு 5.5 முதல் 6.5 வரை தேவைப்படுது. இயற்கை வேளாண்மையில் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடின் ஒரு முக்கிய தேக்கமாக மண் காணப்படுகிறது. பாரம்பரிய விவசாயத்திற்காக காடுகள் அழிக்கப்பட்டதால் இந்த தேக்கத்தை அதிக அளவில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பேணத்தகுந்த மற்றும் இயற்கை வேளாண்மையானது மக்களின் மண்ணின் இயற்கை தாதுக்களை தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாகவும், மண்ணெரிப்பை குறைப்பதன் மூலமாகவும், மற்றும் மண்ணின் இயற்கை தன்மை மேம்படுத்துவதன் மூலமாகவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவுகிறது. இயற்கை வேளாண்மை இயற்கை உரங்களை பயன்படுத்தி சரியான மகசூல் பெறுவதோடு மண்ணின் வளமும் பராமரிக்கப்படுகிறது. பொதுவாக தொடர்ச்சியாக விவசாய பணிகளின் மண்ணில் நாம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக மண் வளம் குறைந்து போகும். இதற்கு நாம் மண்ணிற்கு சற்று ஓய்வளிக்க வேண்டும். வருடத்திற்கு குறைந்தது 3 மாதமாவது மண்ணை விவசாய பணியின்றி உழுது வைப்பதன் வாயிலாக நல்ல காற்றோட்டம் மண்ணிற்கு கிடைப்பதோடு காட்டில் உள்ள வாயுக்கள் பரிமாற்றம் நடைபெற்று மண் வளம் பெறும். அடுத்ததாக மண் எவ்வாறு மாசடைகிறது என்பதை பார்ப்போம். மண் மாசடைய காரணங்களாக நாம் வரிசைப்படுத்துபவை காடுகளை அழித்தல், விவசாய நடவடிக்கைகள், சுரங்கத் தொழில்கள், மண்ணில் புதைத்தல், தொழில்மயமாதல், கட்டுமான பணிகள் மற்றும் அணுமின் விரயங்கள். காடுகளை அழித்து நிலமாக மாற்றுவது சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு மிக முக்கிய காரணியாக விளங்குகிறது. அவ்வாறு மாற்றப்படும் நிலங்களை எத்தகைய நடவடிக்கைகள் மூலமாக செழிப்பு நிலமாக மாற்ற முடியாது. மக்கள் தொகை அதிகரிப்பாலும், கால்நடை அதிகரிப்பாலும், உணவு உற்பத்தி அதிகரிப்பாலும், அதற்கான விவசாயிகள் அதிக நச்சுத்தன்மை கொண்ட உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துகின்றன. இந்த வேதிப்பொருட்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற போது நிலம், அதாவது மண், நச்சுத்தன்மை அடைகிறது. சுரங்கங்களின் கனிமங்களை வெட்டி எடுக்கும் போது, சுரங்கங்கள் அமைக்கப்படும் போதும் பூமிக்கு அடியில் நில அமைப்புகள் தோன்றுகிறது. இதன் மூலம் நிலம், அதாவது மண் மாசடைகிறது. மக்களின் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆண்டிலும் டன் கணக்கில் குப்பைகள் உற்பத்தி செய்கின்றன. நெகிழி, காகிதம், பழைய துணிகள், மரக்கழிவுகள் குவிக்கப்படுகின்றன. மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள் நிலத்தில் பதிக்கப்பட்டு மண் மாசு அதிகரித்து காரணமாக உள்ளது. கழிவுகளை நிலத்தில் கொட்டுவதால் மண் தரம் குறைவாக மாறும். சுற்றுச்சூழலில் கொட்டப்படும் பல திட, திரவ, வாயு பொருட்கள் மண்ணின் தன்மையை மாற்றிவிடுவதால் நில மாசு என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு விதி 1997 Protection of Environmental Operations Act 1997 என்ற விதிமுறைகளை மத்திய அரசு நிர்ணயித்தது. இதன் மூலம் மண்ணின் தரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மண் மாசடைவதன் வகைகளாக திடக்கழிவு, பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் ரசாயன உரங்கள், காடுகள் அழிப்பதால் ஏற்படும் மண் மாசு ஆகும். தாள்கள் மற்றும் அட்டை வகைகள், நெகிழிப் பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள், உணவுப் பொருட்கள், பயனடைந்த வாகனங்கள், பழுதடைந்த மின்னணு பொருட்கள், நகராட்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் போன்றவை திடக்கழிவுகளாக அடங்கும். விவசாய உற்பத்தி பெருக்குவதற்காக கொண்டு வந்த வேதியியல் பொருட்கள் இன்று பூச்சிகள் மற்றும் புழுக்கள் மட்டுமின்றி மனிதர்களையும் கொள்ளும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறியுள்ளன. மேலும் நிலத்தையும், அதாவது மண்ணையும் மாசுபடுத்துகின்றன. பல வழிகளில் மனிதன் மரங்களை பயன்படுத்துகிறான். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு என்ற கரியமில வாயுவை கிரகித்துக் கொண்டு பிராணவாயுவான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. மரங்கள் வெட்டப்படும் போது உயிர் வாயுவான ஆக்சிஜன் அளவு சுற்றுச்சூழலுக்கு குறைகிறது. மரங்கள் வெட்டப்படுவதால் மண் அரிப்பு ஏற்படுகிறது. காடுகள் அழிக்கப்படுவதால் நிலத்தின் மண் மாசடைகிறது மற்றும் மண் நீரை ஈர்க்கும் திறன் குறைந்து வறண்டு காணப்படுவதால் மண்ணுள் சேகரிக்கப்பட்ட நீர் நீராவியாக வெளியேறி மண் நீரட்ட தன்மையாக மாறியுள்ளது. தொழில்மயமாதலில் நுகர்ச்சி அதிகரிப்பால் புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுகிறது. இதற்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சியின் விளைவாக புதிய உரங்கள், வேதிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி செய்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அதன் காரணமாக நிலப்பகுதி அதிக மாசடைகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி, நகர்ப்புறமாதல் காரணமாக கட்டடங்கள் வளர்ச்சி அதிகமாக உள்ளது. அதனால் மணல், மரம், கம்பி, சிமெண்ட், செங்கல், பிளாஸ்டிக் பொருள் ஆகியவற்றின் கழிவுகள் குப்பைகளாக புறநகர்ப்பகுதி கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு, அதாவது மண்பரப்பு மாசடைகிறது. அணுமின் நிலையங்களில் உள்ள கழிவுகளான கதிர்வீச்சு பொருட்கள், நச்சுத்தன்மை கொண்ட தீமை விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் மனித நலத்தை பாதிக்கின்றது. இப்பாதிப்பை தவிர்க்க இவை பூமிக்கடியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்படுகின்றது. இதன் மூலமும் மண் மாசடைகிறது. மண் மாசடைதலின் விளைவுகளை பற்றி பார்ப்போமானால் நில மாசுபாட்டின் மிகவும் மோசமான நிலத்தின் மேல்பகுதியான மண் மாசடைதலாகும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு இதற்கு முக்கிய காரணமாகும். மண்ணின் வளம் குறைவதுடன் விவசாய நிலம் மற்றும் கால்நடை மேய்ச்சல் நிலம் பாதிக்கப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூச்சிகளை மட்டுமின்றி மனித இனத்தையும் அழிக்கின்றது. வேதியியல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தி விளைவிக்கும் உணவுப் பொருட்களை உண்பதால்

0: சுவாசக் கோளாறுகள், தோல் புற்றுநோய் போன்ற உடல்நல பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கழிவுப் பொருட்களை பூமிக்குள் புதைப்பது அல்லது எரியூட்டுவது காரணமாக காற்று மாசடைய வாய்ப்புள்ளது. அளவிற்கு அதிகமாக நச்சுப் பொருட்கள் வளிமண்டலத்தில் கலப்பதால் காற்று நச்சுக்காற்றாக மாறுகிறது. நச்சுக்காற்றை சுவாசிப்பதன் மூலமாக சுவாச நோய்கள் உண்டாகின்றது. 10 ஆண்டு காலத்தில் விலங்குகளின் எண்ணிக்கை பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அவைகளின் இருப்பிடத்திற்கு இயற்கை சூழலுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. நிலத்தின் மீது மனிதர்களின் தொடர் நடவடிக்கைகளால் மண் மாசடைந்து வனவாழ் உயிரினங்கள் மிக தொலைவில் நகர செய்துள்ளது. வாழ தோதுவான நிலை இல்லாததால் பெரும்பாலான வனவாழ் உயிரினங்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டன. சில உயிரினங்கள் அழிந்துவிட்டன. தொழிற்சாலை கழிவுகளை மறுசூழ்ச்சி செய்யாமல் மண்ணில் மேற்பரப்பில் கொட்டுவதன் விளைவாக வீடுகளில் பயன்படுத்தப்படும் அதிகப்படியான சோப்புகள் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்பாட்டாலும் மண் வளம் பாதிக்கப்பட்டு மண்ணை மேம்படுத்தும் மண்புழு போன்ற உழவு நண்பன் என்று சொல்லக்கூடிய உயிரினங்களின் அழிவதற்கு வழிவகுத்து மண்ணின் தன்மையை கெடுகின்றன. மேலும் மாசடைந்த காற்றை வளிமண்டலத்தில் சென்று அடைந்து மழையுடன் கலந்து அமில மழையாக பூமிக்கு வந்து அடைந்து மண்ணின் மேற்பரப்பு அமிலத்தன்மை அடைய காரணமாகி தாவரங்கள் வாழ தன்மையற்றதாக மாறுகிறது. அமில மழை பொழிவதற்கு முக்கிய காரணமாக தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் நச்சு புகையே என கருதப்படுகிறது. மண் மாசடைய காரணமான நெகிழி அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பயன்பாட்டை குறைத்தல் அல்லது மறுசுழற்சி அல்லது மறுபயன்பாட்டுதல் என்ற அறிவினை அடைதல் முக்கியமாகும். இயற்கையாகவே அழிந்து மண்ணுக்குள் சேதம் விளைவிக்காத தாவர வழி பொருட்கள் பயன்படுத்துவது, உதாரணமாக பிளாஸ்டிக் என்ற நெகிழிக்கு பதிலாக துணி, சணல், காகிதம் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தல், இவை எளிதில் மக்குவதுடன் மண்ணுக்கு நல்ல உரமாகவும் செயல்படும். மண்ணின் மேற்பரப்பில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைத்து பயன்படுத்துதல் அதாவது தவிர்த்தல் அல்லது விவசாய உற்பத்திக்கு ரசாயனம் சாராத பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்களை பயன்படுத்த வேண்டும். பலவகை பயிர்களை பயிரிட்டு மண்வளம் காத்தல் வேண்டும். பயிர் சுழற்சி முறை மூலம் மண்வளத்தை கூட்டுதல் வேண்டும் அல்லது மாற்றுப்பயிர் மேலாண்மைக்கு செய்ய வேண்டும். மண்ணின் மேற்பரப்பில் உள்ள தேவையற்ற குப்பைகளை எரித்தோ அல்லது புதைத்தோ அப்புறப்படுத்த வேண்டும். விவசாய உற்பத்திக்கு மண்ணின் தன்மை கெடாத நெகிழி அல்லது பிளாஸ்டிக் இல்லாத பொருட்களை பயன்படுத்தல் வாயிலாக மண்ணின் வளத்தையும் தரத்தையும் பாதுகாக்க முடியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற வள்ளுவரின் குரலில் தன்னை தோண்டுவாரையும் தன் மீது குப்பைகளை கொட்டுபவரின் நிலம் அதாவது மண் பொறுத்திருக்கும். அத்தகைய மண் மீது நாம் தேவையற்ற மாசுகளை கொட்டுவதை தவிர்த்தால் நம் மண்ணில் பாதுகாக்க முடியும். மண்ணில் மக்கி போகாமல் இருக்கும் பாலித்தீன் கழிவுகள் மழைநீரை மண்ணுக்குள் இறங்க விடாமல் தடுத்து மண் வளத்தை குறைத்து சுற்றுச்சூழலை மாசடை செய்கின்றன. மண் தனது நீரை தக்க வைக்கும் திறனை இந்த நெகிழி என்ற பாலித்தீன் பொருட்கள் தடுக்கின்றன. மேலும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் மழைநீர் மண்ணுக்கடையில் செல்லும் திறன் பாதிக்கப்படுவதால் நீரை சேமிக்க முடியாமல் நிலத்தடி நீர் மட்டம் பெரிதும் பாதிப்படைவதால் விவசாய உற்பத்தி பெரிதும் பாதிப்படைகிறது. எனவே நாம் மண்வளம் காத்திட கண்டிப்பாக நெகிழி என்ற பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். மட்காத பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மண்வளத்தை காப்போம்.
1: இதுவரை அறிவியல் பார்வையில் மண் உரையினை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஆர். குமரன் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அசாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை

0: வருகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி பாராமதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் இராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள இராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3 மாணவரான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30 இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9 நேரம் 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர்.

0: பிரிவினர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 600,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:15:18.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். அலர்ஜியும் ஆஸ்துமாவும் ஒன்னா இல்ல வேறுபாடா, அது பத்தி நம்ம பார்ப்போம். ஒவ்வாமைன்றது அலர்ஜி, அலர்ஜி ஒரு வகை தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்றோம். அலர்ஜின்றது எப்படி வேணா நம்மளுக்கு எந்த உறுப்பு வேணா பாதிப்பு ஏற்படுத்தும், முக்கியமா வந்து மூக்கு தோல் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆஸ்மான்றது நம்ம நுரையில் சுவாசக்குழல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம ஆஸ்மான்னு சொல்றோம். இந்த அலர்ஜின்றது பொதுவான விஷயம் தான். அலர்ஜினா என்னன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணுது, நம்ம ஆஸ்மான்னு சொல்றோம். ஏதாவது ஒத்துக்காத பொருள் படும் போது நம்மளுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணுது, அதுல ஒரு வகை தான் நம்ம ஆஸ்மான்னு சொல்றோம். ஸோ இந்த அலர்ஜின்றது எப்படி வேணா நம்மளுக்கு வெளிப்படும். நம்ம ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம தோல் ஏதாவது ஒத்துக்காத பொருள் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அரிப்பு வரும், படம் வரும். இதே நம்ம வந்து சுவாசிக்கும் போது, தூசி சுவாசிக்கும் போது, மூக்கில் படும் போது நம்மளுக்கு அரிப்பு உண்டாகும். வரும், மூக்குல இருந்து நீரா ஊத்தும், தும்மல் வரும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து கண்ணில் ஏதாவது படும் போது எரிச்சல் வரும், நமிச்சல் வரும், அதே சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதே வந்து தலைப்பகு

0: இது எல்லாமே வீக்கம் அடைஞ்சு தலைவலி வரும், நீரா ஊத்தும், அந்த மாதிரி தான் சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல வீக்கம் அடைஞ்சா, சளி வந்தா, தசை சுருக்கம் வந்தா நம்மளுக்கு இந்த பாதை வந்து குறுகலா மாறிடும். குறுகலா மாறும் போது காத்து உள்ள போக முடியாம கஷ்டப்படும் போது பேஷண்டும் வந்து மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. குறுகல் பாதையில காத்து அதிக காத்து போச்சுன்னா சத்தமும் வரும். இந்த மாதிரி ஆஸ்மா இருக்கவங்களுக்கு மூச்சு வாங்குதல், வீசிங் ப்ராப்ளம் போன்றது வரும். இதுதான் ஓவாமை ஆஸ்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. அலர்ஜி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஆஸ்மா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அலர்ஜி நம்ம வந்து இருக்கவங்களுக்கு வைத்தியம் பண்ணல, அடிக்கடி அவங்களுக்கு அதிகம் தூசிப்படுறது, ஒழுங்கா அவங்க பாத்துக்க முடியல அப்படின்னா நீண்ட காலம் அப்புறம் அவங்களுக்கு ஆஸ்மாவும் மாற வாய்ப்பு உண்டு. அதனால அலர்ஜி இருக்கவங்களுக்கு முன்னாடியே அவங்க எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணா அவங்களுக்கு இந்த ஆஸ்மா என்ற நோய் வராம பாத்துக்க முடியும். அப்புறம் ஆஸ்மா இருக்கவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் அலர்ஜி இருக்கணும் அவசியம் கிடையாது. எடுத்தவொடனே அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஆஸ்மா மூலமா கூட வெளிப்படும். அதுவும் ஒருத்தவங்களுக்கு வேறுபடும். இப்போ அவங்களுக்கு தூசி போகப்படுதுன்னா அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஆஸ்மா மூலமா முதல் வெளிப்படும். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, பரம்பரையா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வாமை பிரச்சனை ஆரம்பிச்சு மெதுவா போக போக போக அவங்களுக்கு இந்த ஆஸ்மாவாக மாறும் வாய்ப்பு உண்டு. இந்த ஒவ்வாமை பிரச்சனையே வந்து சில டைம்ல ரொம்ப அதிகமா ஆகும். இதாவது சீ ஃபுட் சாப்பிடும் போது, ஏதாவது எறா சாப்பிடும் போது சில பேருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அலர்ஜி அதிகமாகி முகம் ஃபுல்லா வீங்கிக்கும், தாடை ஃபுல்லா வீங்கிக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த தொண்டை பகுதி ஃபுல்லா வீக்கம் அடைஞ்சு ஃபுல்லா சுவாச குழாயும் அடைச்சிக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு வீசிங் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து அனஃபிலட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லா தடுப்பெடுப்பா வரும், முகம் ஃபுல்லா வீங்கிக்கும், தாடை ஃபுல்லா வீங்கிக்கும், உதடு ஃபுல்லா வீங்கிக்கும். ஸோ இது வந்து ஆஸ்மாவுக்கும் வேற வேற. இந்த மாதிரி கண்டிஷனா உடனே வந்து டாக்டர் கிட்ட அணுகி உடனே வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம கேஷுவலிட்டி போயிட்டு நம்ம வைத்தியம் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஆஸ்மாவும் வேறு வேறு. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.

இன்று மாலை 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்ச கேளு அப்படின்னு சொல்றது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்றபடி நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. இப்படி இதை வந்து ஒரு இளைஞனுக்கு அறிவுரையாக சொன்னோம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அட போங்க சார், அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆசாமிங்க, இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவனை விடாப்படியாக உட்கார வச்சு நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை அவங்கக்கிட்ட சொன்னோம். அவனை கேளுப்பா இதை என்ன. அது என்ன கதைன்னா, ஒரு பாரசீக மன்னன், அவன் தன்னுடைய பரிவாரங்களோட இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு இஸ்தான்பூர்லேருந்து கப்பர்நாகம் பட்டணத்துக்கு புறப்பட்டானான். மொத்தம் 7 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேரணுமா. சரி, அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பாரசீக மன்னனுடைய தாத்தாவை புதைச்ச இடம் அந்த ஊரில் இருக்குதான். தாத்தா இறந்த 100வது நாள் நினைவு சடங்கு அந்த ஊருக்கு போய் நடத்த வேண்டியிருக்குது. பாலைவன பகுதிங்கிறதுனால இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணும், வயசானவங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது மன்னனுடைய கண்டிப்பான உத்தரவு. அதனால் மன்னன் தன்னுடைய பரிவாரங்களையும் இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். ஒரு நாள் பிரயாணம் முடியறதுக்குள்ளே பாலைவன புயல் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுட்டுது. புயல்னால் ரொம்ப கடுமையான புயல், ஒட்டகங்கள்லாம் திசை மாறி போயிட்டுது. மன்னனும் கொஞ்சம் பேரும் வழி மாறி போயிட்டாங்க. யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தாகம், சில பேர் செத்து போயிட்டாங்க. மன்னனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. தண்ணி இல்லாமல்

0: சாகுபிடிக்க முடியல. வயசில் குறைஞ்ச ஒரு இளைஞன் மன்னா, தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன், இங்கேருந்து தென்கிழக்கு திசையில் ரெண்டு கல் தொலைவு போனால் தண்ணி கிடைக்கும்னா. அவன் பேச்சை நம்பி அவன் சொன்ன திசையில் குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் சொன்னது மாதிரி அங்கே தண்ணி இருக்கு. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி தெரியும்ப்பா உனக்கு இங்கே தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். மன்னா, என்னை மன்னிச்சு விடுறதா இருந்தால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன்னா. நீ எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டே, எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிற, அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உண்மையை சொல்லு அப்படின்னார் ராஜா. பையன் மெதுவாக உண்மையை சொன்னான். அது வந்து மன்னா, என்னோடய தந்தை உங்கள் தாத்தாவோட 100வது நினைவு நாளை பார்க்க வருவேன்னு புரியாதம் பண்ணார், நான் மறுத்தேன். வயசானவங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது ராஜா உத்தரவுன்னு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கலை, ரொம்ப அடம் பண்ணார். நான் பார்த்தேன், அவர் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி ஒரு ஒட்டகத்து மேலே சாப்பாட்டு மூட்டைகளோடு சேர்த்து வச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் சாக்கு பையில் ஒரு ஓட்டை போட சொன்னார், துவாரம் போட்டேன், அது வழியாக பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்த சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். மாலை நேரத்தில் இந்த சிச்சிலி பறவைகள் தண்ணி குடிச்சுட்டு தான் தூங்கும், நான் வந்து சாக்கு துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது, அதனால் அங்கே வந்து தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு பையிலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள், அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு. நான் நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடிவிட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு, அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்த இளைஞனுக்கு புத்தி சொன்னோம். சரி சார், இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்ன புத்திமதியை கேட்டுவிட்டு தான் நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அவன் என்ன புத்திமதி சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டோம். உங்ககிட்ட வந்து புத்தி கேட்க சொன்னார், அதோட பலன் இந்த 5 நிமிஷ அவஸ்தை அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35:48. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலா வர்றது தான் நகருலா. உலகத்தில் எங்கும் காண முடியாத ஒரு வித்தியாசமான உலகம் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஒரு இடம் பூமியில் இருந்தாலும் வேறொரு கிரகத்தைப் போல இருக்கும். அதுதான் இன்று நம்ம நகருலா நிகழ்ச்சியில் பார்க்க போகும் அற்புதமான இடம், சொக்கோட்ரா தீவு. இது சாதாரண தீவு இல்லை, இது ஏலியன் இஸ்லாண்ட் என்று உலகம் முழுக்க அழைக்கப்படும் ஒரு அதிசயம். இந்த அதிசய உலகத்துக்குள் நாமும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி நகருலா. சொக்கோட்ரா தீவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமன் நாட்டிற்கு சேர்ந்த ஒரு தீவு. இது அரேபியன் கடலில் அமைஞ்சிருக்கு. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா இடையே இருக்கும் ஒரு முக்கியமான இடம். உலகின் மிக பிரத்யேகமான உயிரினங்கள் வாழும் இடங்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு தீவு மட்டுமல்ல, இது இயற்கையின் ஒரு ரகசிய உலகம்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலா வர்றதுதான் நகருலா. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்தான்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தில் காலி பணியினருக்கான அறிவிப்பா. அசிஸ்டன்ட் 5, எம்டிஎஸ் 5 என மொத்தம் 10 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. பட்டப்படிப்பு வயது வரம்பு 15/5/26 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த ரிஜிஸ்டர் இந்தியன் அசோசியேஷன்

Association for the Cultivation of Science, 2A&B, Raja S.C. Malik Road, Kolkata, 7000032 என்ற முகவரிக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு iacs.res.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருளா. இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் நம்ம சொக்கோட்ரா தீவு குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். சொக்கோட்ரா தீவின் அடையாளம் கூட சொல்லலாம் இந்த டிராகன் பிளட் ட்ரீயை. இங்கு உள்ள மிக பிரபலமான மரங்கள் இது. இந்த மரத்தின் வடிவம் குடை மாதிரி இருக்கும். வெட்டினால் சிவப்பு நிற சாறு வரும். அதனால தான் இதற்கு டிராகன் பிளட் என்று பெயர். இது மருத்துவம் மற்றும் நிறமூட்டும் பொருட்கள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மரத்தை பார்த்தா நாம் பூமியில் இருக்கோமா இல்லை வேறு கிரகத்தில் இருக்கோமா என்று தோன்ற அளவுக்கு

இந்த டிராகன் பிளட் ட்ரீயை. இங்குள்ள மிக பிரபலமான மரங்கள் இது. இந்த மரத்தின் வடிவம் குடை மாதிரி இருக்கும், வெட்டினால் சிவப்பு நிற சாறு வரும். அதனால தான் இதற்கு டிராகன் பிளட் என்று பெயர். இது மருத்துவம் மற்றும் நிறமூட்டும் பொருட்கள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மரத்தை பார்த்தா நாம் பூமியில் இருக்கோமா இல்லை வேறு கிரகத்தில் இருக்கோமா என்று தோன்ற அளவுக்கு அவ்வளோ ரம்மியமான ஒரு தீவு தான் இந்த சொக்கோச்சா தீவு. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலாவது தான் நகருலா. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ஐரா திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சொக்கோட்ரா தீவு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொக்கோட்ரா தீவில் உள்ள உயிரினங்களில் 30% மேல் உலகில் வேறு எங்கும் கிடையாது. விசித்திரமான பறவைகள், பாம்புகள், பூச்சிகள் நிறைந்த ஒரு இடம். பல ரேர் பிளான்ஸ் மற்றும் பலவிதமான ஸ்பைசஸ் இங்கு கிடைக்கும். இதை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. உலகிலேயே யூனிக் பயோடைவர்சிட்டி அப்படின்னா அது சொக்கோட்ரா தீவு தான். இது இயற்கையின் லேப் மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் செய்து உருவாக்கப்பட்ட உலகம். சொக்கோட்ரா தீவில் அழகான பீச்சஸ் மற்றும் லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்கும். வெள்ளை மணல் கடற்கரை, நீல நிற கடல், குகைகள், மலைகள், மணல் மேடுகள், ஹைக்கிங், கேம்பிங், ஃபோட்டோகிராஃபிக்கு பர்ஃபெக்ட் ஸ்பாட். நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு சொர்க்கம்னு கூட சொல்லலாம். மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் கொலைகாரன் திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நகருலா. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சொக்கோட்ரா தீவு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே காலநிலை மற்றும் வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமான வறண்ட காலநிலை. மக்கள் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள். மீன்பிடி மற்றும் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கு. மாடர்ன் லைஃப் இன்னும் அதிகமாக வராத அன்டச்டு பிளேஸ். இங்கே வாழ்க்கை மெதுவாக போகும், ஆனால் நிஜமாக இருக்கும். சொக்கோட்ரா தீவு அட்வென்ச்சர் டிராவலர்ஸ்க்கு ட்ரீம் டெஸ்டினேஷன். ஈஸியாக போக முடியாது, டிராவல்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பாதுகாப்பு வசதியெல்லாம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும், ஆனாலும் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவமாக இருக்கும். இயற்கை என்ன செய்ய முடியும் என்று காட்டும் ஒரு அற்புதமான இடம்தான் இந்த சொக்கோட்ரா தீவு. இந்த தீவு நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது. பூமி இன்னும் நமக்கு தெரியாத ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. ஒரு நாள் நாம் அந்த உலகத்தை நேரில் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நகருலா நிகழ்ச்சி வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

0: துன்பம் குளிர் எது வந்து.
1: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி மாநிலத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை படைக்கப்பட்ட நிலையில், முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள 6 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக 5000 மேற்பட்ட பாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மையத்திற்குள் வரும் முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை செய்யப்பட்டது. இன்று அதிகாலை முதலே அனைத்து கட்சிகளின் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வருகை தந்தனர். முகவர்கள் முன்னிலையில் பாதுகாக்கப்பட்ட அறைகள் திறக்கப்பட்டு அங்கிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரி பார்க்கப்பட்டன. பின்னர் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் இசிஐ நெட் செயலி வாயிலாக நேரலையில் முடிவுகளை காணலாம். MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்கால் தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மாகே தேர்வு மையங்களில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆகியோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனையடுத்து அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் பெட்டிகளும் பாதுகாப்பாக 3 பாதுகாப்புடன் கூடிய ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டுள்ளதையும், அவற்றில் பொருத்தப்பட்டிருந்த சீல்கள் முறையாக உள்ளனவா என்பதையும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி நேற்று ஆய்வு செய்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை செயல்முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள், காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எண்ணிக்கை நாளான இன்று அதில் பங்கேற்க உள்ள அரசியல் கட்சிகள், வேட்பாளர்களின் எண்ணிக்கை, முகவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் ஆகியவற்றையும் திருமதி இஷிதா ராட்டி பார்வையிட்டார். இந்த ஆய்வு

0: போது காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு உடனிருந்தார். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் கொல்கத்தா அணிகளுக்கிடையே ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:03.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சம்மங்கிப்பூ. சம்மங்கிப்பூ என்பது மிகவும் மனமிக்க ஒரு அழகான மலர். இதன் அறிவியல் பெயர் மேக்னோலியா சம்பகா. சில பகுதிகளில் போல்தன்சன் சுபோர்சா என்றும் கூறுவர். தமிழில் சம்பங்கி என்று அழைக்கப்படும் இந்த மலர் வெள்ளை மஞ்சள் போன்ற நிறங்களில் இருக்கும். சம்பங்கியின் முக்கிய தன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகவும் தீவிரமான மனம் கொண்டது, மென்மையான மெழுகு போன்ற இதழ்கள் இருக்கும். நீண்ட நாட்கள் இதன் மனம் அப்படியே இருக்கும். கோடை மற்றும் மழை காலத்தில் அதிகம் மலரக்கூடியது. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் கடம்பன் திரைப்படத்திலிருந்து.
4: நம்ம GRT Jewelers கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
5: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் GRT Jewelers பிரம்மாண்டமாய் ஆரம்பம். GRT இன் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
4: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
5: அனைவரும் வருக. GRT Jewelers, இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சம்மங்கி பூ குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பூஜைக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய மலர், பெண்கள் தலைமுடியில் அணிவது வழக்கம், திருமணங்களில் மாலைகள் கட்ட பயன்படும் மணம் காரணமாக இந்த மலருக்கு வரவேற்பு மிகவும் அதிகம். வாசனை திரவியங்கள் தயாரிக்க, பூ மாலை கட்ட, ஆயுர்வேத சித்த மருத்துவங்களில் கூட இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படும் ஆர்னமெண்டல் பிளான்ட் சம்பங்கி மலர் மற்றும் அதன் பகுதிகள் பாரம்பரிய மருத்துவத்தில் உடல் சூட்டை குறைக்க, தலைவலி, தோல் பிரச்சனைகள் சரி செய்ய, மன அமைதிக்காக பயன்படுத்தப்படுகிறது. விழாக்கள், திருமணங்கள் காரணமாக எப்போதும் தேவை இருக்கும். சம்பங்கி பூ மனம் மிகவும் கவர்ச்சியானதால் தமிழ் இலக்கியங்களில் இது காதல் அழகு உணர்ச்சி என்பதற்காக சின்னமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சாதாரண மலர் அலைந்த சம்பங்கி பூ மனம், மரபு, மருத்துவம், வருமானம் இந்த 4 விஷயங்களையும் இணைக்கும் ஒரு அருமையான இயற்கை பரிசு. அதை பேணி காத்து வளர்ப்பது நம் கடமைன்னு சொல்லி வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம் வாழு திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரை சினேஷில் பாடல் கேட்கலாம். ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. GRT Jewelers, Imperial Road, opposite to Bharat Petrol Bank, திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: திரையசி நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்தோம்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்கநகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: இன்னும் சில நொடிகள். தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: नहीं बदल रही है।
1: बिल्कुल, जो एग्जिट पोल में कई एग्जिट पोल ने यह बताया था कि करीब 10% मुस्लिम वोटर भी भारतीय जनता पार्टी के साथ गए हैं। तो अगर ये रुझान में जो दिख रहा है इसी तरह से अगर नतीजे आते हैं तो ये मानना पड़ेगा कि एक तो वर्टिकल ध्रुवीकरण हुआ और उस ध्रुवीकरण में भी जो मुस्लिम वोट बैंक से 10% जो एग्जिट पोल ने अंदाज लगाया है, अनुमान लगाया है, वो वोट भारतीय जनता पार्टी की ओर गया है। क्योंकि आप जानते हैं कि पश्चिम बंगाल में 27% अल्पसंख्यक वोट है, मतलब जिसमें मुस्लिम बहुल वोट है, सबसे ज़्यादा माना जाता है और बड़ा गजिन भी है, बड़ा ठोस है, खासतौर पर 80 सीटों पर। तो मुझे लगता है कि इसको इस नज़रिए से देखा जाना चाहिए।
0: जी हाँ बिल्कुल। अब समय हो चला है ब्रेक का, लेकिन ब्रेक पर जाने से पहले हम आपको ताज़ा हाल बता दें। असम में भारतीय जनता पार्टी 65 सीटों पर आगे चल रही है, जबकि जो कांटे की लड़ाई इस समय तमिलनाडु में हम देख रहे हैं, वहाँ तमिलनाडु में स्थिति इस समय ऐसा लग रहा है कि कहीं ना कहीं टीवीके के फेवर में जा रही है। वहां पर 44 सीटों पर टीवीके आगे है, डीएमके 20 पर बढ़त बनाए हुए है, एआईएडीएमके 38 सीटों पर आगे चल रही है। पश्चिम बंगाल में भारतीय जनता पार्टी 80 सीटों पर आगे चल रही है, तृणमूल कांग्रेस 43 पर आगे है, जबकि कांग्रेस सिर्फ 2 सीटों पर बढ़त बनाती नजर आ रही है। केरल में कांग्रेस 58 पर आगे है, सीपीएम 29 पर आगे है और सीपीआई 10 पर आगे चल रही है। हिंदी और अंग्रेजी समाचार प्रसारित होंगे बारी बारी से और 10:10 में हम दोबारा जनादेश 2026 के साथ वापस आएंगे। सभी को दीजिए अनुमति। नमस्कार, आप सुनते रहिए आकाशवाणी।
2: जनादेश 2026।
3: ஆதவன். புதுச்சேரி மாநிலத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த April 9 நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குகள் பதிவாகின. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவருமான திரு ரங்கசாமி முதல் சுற்றில் 1927 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழகத்தின் வேட்பாளர் திரு விநாயகம் 2 இடத்திலும், சுயேட்சை வேட்பாளர் திரு சேது 3 இடத்திலும், முன்னாள் முதலமைச்சரும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் 4 இடத்திலும் உள்ளனர். முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் முன்னிலையில் உள்ளார். அதேபோல் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஐயப்பன் என்கிற முத்தப்பன் முன்னிலை வகிப்பதாகவும், 7 சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு கொல்லப்பள்ளி அசோக் 8896 வாக்குகள் பெற்று 2 சுற்றில் முன்னிலையில் உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துள்ளன. மாகையில் சுயேட்சை வேட்பாளர் திரு அசோக்குமார் 428 வாக்குகள் பெற்று முன்னிலையில் வகிப்பதாகவும், இதேபோல் காரைக்கால் நெடுங்காடு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் விக்னேஷ் முதல் சுற்றில் 1102 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாகவும் தெரிய வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 30 எம்எல்ஏக்களை தேர்வு செய்ய கடந்த April 9 நடந்த தேர்தல் நாளன்று 34 தேசிய கட்சி வேட்பாளர்கள், 63 மாநில கட்சி வேட்பாளர்கள், 80 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் 117 சுயேட்சைகள் என மொத்தம் புதுச்சேரியில் மட்டும் 294 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் பிராந்தியத்தின் 5 தொகுதிகளுக்கான ஓட்டுகள் அண்ணா கல்லூரியிலும், மாகே பிராந்திய ஓட்டுகள் ஜவஹர்லால் நேரு அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்திய ஓட்டுகள் எஸ்ஆர்கே அரசு கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முதலில் இன்று காலை 8 தபால் ஓட்டுகளின் எண்ணிக்கை தொடங்கியது. தொடர்ந்து காலை 8:30 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகள் எண்ணிக்கையும் ஆரம்பமானது. எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், யார் எதிர்க்கட்சியாக அமர்வர், புதிய முகங்கள் எத்தனை பேர் சட்டசபைக்கு செல்வர் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கம்மன் கழகத்தின் 59 ஆண்டு கம்மன் விழா வரும் வெள்ளிக்கிழமை May 8 அன்று புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் தொடங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதியுமான நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமை வகிக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரவேற்புரை நிகழ்த்துகிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கம்மன் விழாவை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 3 நடைபெறும் இவ்விழாவில் இலக்கிய பேச்சாளர்கள் திரு சுக்கி சிவம், திரு பாரதி கிருஷ்ணகுமார், திரு கம்பபாரதி, இலங்கை திரு ஜெயராஜ் தலைமையில் வழக்காடு மன்றம், பேராசிரியர் மு ராமச்சந்திரன் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்மன் கழக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வகணபதி, கம்மன் கழக செயலர் திரு விபி சிவக்கொழுந்து தலைமையில் கம்மன் கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேர்

பத்து மணி மூன்று நிமிடம் பதினெட்டு நொடி. நிகழ்ச்சியில் தொடர்வது திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிச்சரன் குரலில் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்தோம்.

0: हिंदी और अंग्रेजी में समाचार बुलेटिन पर ब्रेक से जाने से पहले हम आपको बता दें कि असम में जो ताजा हाल है, भारतीय जनता पार्टी 78 सीट पर आगे चल रही है, कांग्रेस 25 पर आगे है। केरल में जो इस समय स्थिति है वो भारतीय राष्ट्रीय कांग्रेस 61 पर आगे है, सीपीएम 29 पर आगे चल रही है, सीपीआई 9 पर आगे है। पुद्दुचेरी में इस समय भारतीय जनता पार्टी 3 पर आगे है, एआईएनआरसी 8 पर आगे है, डीएमके 2 पर, भारतीय राष्ट्रीय कांग्रेस 1 पर बढ़त बनाए हुए है। पश्चिम बंगाल में भारतीय जनता पार्टी 141 सीटों पर बड़ी बढ़त बनाए हुए है, जबकि सत्तारूढ़ तृणमूल कांग्रेस 88 सीटों पर आगे चल रही है, सीपीएम 1 पर वहां पर आगे है। तमिलनाडु में बात करें तो टीवीके ने सबको चौंकाते हुए 106 सीट पर बड़ी बढ़त ले ली है, सत्तारूढ़ डीएमके 35 पर आगे है, जबकि एआईएडीएमके इस समय 68 सीटों पर आगे चल रही है। तो अंग्रेजी और हिंदी में समाचार प्रसारित किए जाएंगे आकाशवाणी पर, लेकिन 11:10 पर जनादेश 2026 के साथ हम वापस आएंगे और चर्चा जारी रहेगी। पूरी टीम को दीजिए अनुमति, नमस्कार।
1: नमस्कार।
2: जनादेश 2026।
3: असम, केरलम, तमिलनाडु, पश्चिम बंगाल और पुद्दुचेरी के चुनाव नतीजों पर विशेष।
4: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता।
5: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தமல்ல 30 தொகுதிகளில் 17 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தெரிந்துள்ளன. ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் 6 இடங்களிலும், பாஜக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 3 இடங்களிலும், திமுக 2 தொகுதிகளிலும், சுயேட்சை மற்றும் பிற கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. உப்பளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு அன்பழகன் 1182 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சிவா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரவிக்குமாரை விட 711 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசாமில் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. கேரள மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் 61 இடங்களிலும், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 21 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 37 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 94 இடங்களிலும், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 55 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. பெங்களூரைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸியில் ஸ்பேஸ் தனது முதன்மை செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டியை நேற்று ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதன் மூலம் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று திரு ட்ரம்ப் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்மன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்மன் விழா வரும் வெள்ளிக்கிழமை மே மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் தொடங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதிபதியுமான நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமை வகிக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரவேற்புரை நிகழ்த்துகிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கம்மன் விழாவை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இலக்கிய பேச்சாளர்கள் திரு சுகி சிவம், திரு பாரதி கிருஷ்ணகுமார், திரு கம்பவாரதி, இலங்கை திரு ஜெயராஜ் தலைமையில் வழக்காடு மன்றம், பேராசிரியர் திரு மு ராமச்சந்திரன் தலைமையில் பட்டிமன்றம் ஆகியவை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்மன் கழக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வ கணபதி, கம்மன் கழக செயலர் திரு வி பி சிவக்கொழுந்து தலைமையில் கம்மன் கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இதனுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:17. உங்கள் மனங்களை துள்ளல் நிறைந்த பாடல்களால் நிரப்ப வருகிறது எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரை இசை. திரை இசையில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது ஜி வி பிரகாஷ் குரலில் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:20. இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கவிருப்பது தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி. திரைசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கலியுகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில் வரும் பாடல்.

பாட்டு படிக்கும் பூங்குயில்டா, கூட்டை திறக்கும் நேரம் இது, கூட்டை திறந்து ஜோடியுடன் கூடி

0: And do remain with us and do listen to the Hindi and English bulletins.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:26. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது மிருதன் திரைப்படத்திலிருந்து, விஷால் தல்தானி மற்றும் சரண்யா கோபிநாத் குரல்களில்.

திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 53, and that is all time we have right now. We'll be back at 2:30 p.m.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 1:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம் திரை இசை. முதல் பாடலாக

நேரம் 1:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம் திரை இசை. முதல் பாடலாக கர்ணன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

0: பலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050.

0: 6 ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து KP சுந்தராம்பாள் குரலில்.

0: எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் நடைபெற்று வருகின்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தான் போட்டியிட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன் 952 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் 602 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ் 4061 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விளியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார் 1970 வாக்குகள் வித்தியாசத்திலும், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து 1417 வாக்குகள் வித்தியாசத்திலும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு 6592 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன் 2653 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் 4568 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் 2018 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 113 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 79 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 9 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், ராய்ஜோர் தளம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளத்தில் மொத்தம் 140 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 61 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 தொகுதிகளிலும், ஆளும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலும், பாஜக 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 110 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 56 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 1 இடத்திலும், பாமக 5 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:18. நேர்கள் கேட்கவிருப்பது இனிமையான மதிய வேளையில் இனிமையான பாடல்களை வழங்க வருகிறது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் என்றும் இனியவை. முதல் பாடலாக பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் இல்லாரீஸ்வரி குரல்களில்.
2: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு

0: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: அந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்போ
1: போகிறேன்?
0: அந்த வீட்டுக்கு போன சொல்லு. இந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்போ தான் சர்வீஸ் போவேன்?
1: வீட்டுக்கு தான் போறேன்.

0: அறிவில உனக்கு வர கோத்து அப்படியே வெச்சன பல்ல பேத்துற உனக்கு
1: ரூம்ல வந்து படுறல நீ பல்ல
0: பேத்தியா ஊருமா உனக்கு ஏய் இங்க பட
1: முடியாதடா இங்கலாம் பட முடியாது
0: இங்க பட்டா தூக்கு வரடா ஏய் ஹாஸ்டல் ஏசில பாத்துக்க
1: ஏய் ஆமா
2: நீ என்னடா இத்தனை மணிக்கு தலையில தண்ணி ஊத்தினீங்கங்கற
0: தூங்கும்போது தலையில தண்ணி ஊத்திச்சு பைத்தியம்
1: நான் வந்து படுக்க படுக்காத ஓட்டே எத்தனை தடவை சொல்றது போன் சத்தம் தாங்க முடியல
0: ஏய் உட்கார்ந்து போன் பேசுறத
1: சத்தங்க ஏய் என்ன சத்தம்
0: அங்க கேளு
1: அம்மா இவன அம்மா வச்சு அடிச்சான் அத என்ன கை நீட்டற பழக்கம்
0: பாரு
1: என்னடி போய் சொல்றமா குடிச்சு வந்து ரூம்ல வந்து பாட்டு விட்டு தூங்கி ரூம் நார்மல் பண்ணிடுடா குடிச்சிருக்கியா குடிச்சடா குடிச்சிருக்கமா
0: குடிச்சியா சொல்றது கேளு நான் குடிமா
1: என்னாச்சு

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது பொன் மாணிக்கவேல் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரை இசை.

நேரம் 3:30. நேர்கள் கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் மற்றும் என் சங்கீதா இருவரின் வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் சிறுமை.
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் முதலாவதாக நென்னறிஞ்சி நானோ எனத் தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை ஆதிதாளம் மாலவிராகத்தில்

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: தொடர்வது விளம்பரங்கள்.
1: ₹100 வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக எந்த நின்னி என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை முஹாரி ராகத்தில் ரூபக தாளத்தில்

0: கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வான்மதி. மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழகம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன் 952 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் 602 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ் 4061 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார் 1970 வாக்குகள் வித்தியாசத்திலும், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து 1417 வாக்குகள் வித்தியாசத்திலும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு 6689 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன் 2653 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் 4568 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திருமதி கோபிகா

0: 907 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்திலும், நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் 2018 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு கல்யாணசுந்தரம் 517 வாக்குகள் வித்தியாசத்திலும், ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி ராமலிங்கம் 887 வாக்குகள் வித்தியாசத்திலும், முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 465 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 276 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளார். உசுறு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 4783 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட திரு ராமு 1900 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மேலும் நேய மக்கள் கழகத்தின் சார்பின் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1155 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:03. உங்கள் மனங்களை தொழில் நிறைந்த பாடல்களால் நிரப்ப வருகிறது எங்கள் திர இசை. முதல் பாடலாக ஒலிக்க வருவது புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசையின் திர இசை.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து, ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் அனுஷ்கா மஞ்சந்தா குரல்களில்.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது ஒரு கல்லூரியின் கதை திரைப்படத்திலிருந்து. ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மயி குரல்களில்

நேரம் 4:20 17 நொடிகள். திரைசி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீமதுமிதா குரல்கள். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையின் திரை இசை.

நேரம் 4:25:35 திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில்.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ரங்கூன் திரைப்படத்திலிருந்து நவீன ஐயர் குரலில். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையின் திரை இசை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:45. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகழுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜூலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.

நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல்தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

0: பாட்டி தைத்து கோழிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
1: பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசை நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் மவுசு என்றும் குறைவதில்லை.

வணக்கம், நான் தோவாளையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது. ஆனா 90 வயசு ஆனாலும் என்றும் அது இளமைதான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா அதுல பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டுல 24 hours ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கச்சுமே அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள்.

இலங்கை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த அந்த பொற்கால இசையை இன்று நாம் மீண்டும் ஒருமுறை நினைவு

வணக்கம், நான் தோவாள கிருஷ்ணமாள் பேசுறேன். வானல்கி 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். நான் ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி FM என்னைக்கு வந்தோ அதுல இருந்து தான் நமக்கு நேயர்கள்

பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்துதான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல ஏழு நாள் இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள், மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம், செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு, அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு, புதன்கிழமை வந்து மூணு மணிக்கு தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர். ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே, இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் தெண்டல் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாராட்டும் நட்டாய் அல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ. மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ. வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னரை வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும். அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியை போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடிவாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படித்தான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணி வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல 90,000 ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது. நன்றி.

0: யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத்.
1: 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 1249 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திருமதி கோபிகா 27 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 465 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் 287 வாக்குகள் வித்தியாசத்திலும், காலாப்பட்ட தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில் என்கிற ரமேஷ் 226 வாக்குகள் வித்தியாசத்திலும், பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 1556 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் 132 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனா்.

0: தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணவெளி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட திரு ராமு 3093 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு அன்பழகன் 1026 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1201 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 5:40. பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடக்கமாக கொஞ்சும் கிளி படத்திற்காக வேல்முருகன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

சுந்தர் நாராயணராவ் குரலில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பத்திக்குச்சி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக குங்குமப்பூவும் கொஞ்சும் புறாவும் படத்திற்காக ஜாவித் அலி பலேஷாண்டே குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6 மணி. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: திரை இசையில் தொடக்கமாக தடம் படத்திற்காக சித் ஸ்ரீராம் பத்மலதா பாடிய பாடல்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்கநகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என

திரைசையில் அடுத்ததாக விவி பிரசன்னா குரலில் ஒலிக்கும் பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம்ம GRT Jewelers கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
3: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் GRT Jewelers பிரம்மாண்டமாய் ஆரம்பம். GRT-இன் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
3: அனைவரும் வருக. GRT Jewelers, இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
4: திரையிசையில் அடுத்ததாக ஹே சினாமிகா படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணமூல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் தொழில்நுட்ப காட்சி மற்றும் கருத்தரங்கினை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார். ரக்ஷா திரிவேணி சங்கம் என்னும் தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் வீரர்கள் ஒன்றிணையும் இடம் என்னும் பொருளில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து இராணுவத்தில் பணியாற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 250 மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
6: அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 1249 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளனர்.

0: 71 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 2371 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் 287 வாக்குகள் வித்தியாசத்திலும், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில் என்கிற ரமேஷ் 226 வாக்குகள் வித்தியாசத்திலும், பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 1556 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் 132 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலோடு கர்நாடக மாநிலத்தின் பஹால்காட், தேவனாகிரி தெற்கு, நாகாலாந்து மாநிலத்தின் கோரிடேங், திரிபுராவின் தர்மாநகர், குஜராத் மாநிலத்தில் அம்ரத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ராகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான திருமதி சுனேத்ரா அஜித் பவார் 121,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைக்க தயாராக உள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் டிவிகே 105 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 3 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மாநிலத்தில் நிலவும் கடுமையான மும்முனை போட்டியில் 5 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 229 தொகுதிகளின் நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தேர்தல் ஆணையத்தின்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 45 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாமக 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 2 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 9 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. முக்கிய வேட்பாளர்களில் சென்னையில் உள்ள தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 22 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு வி எஸ் பாபுவை விட சுமார் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார்.
0: சென்னையில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் 11 சுற்று வாக்குப்பதிவிற்கு பிறகு தாவைக்காவை சேர்ந்த திரு செல்வத்தை விட சுமார் 4300 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். 10 கட்ட வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் தாவைக்கா தலைவர் திரு விஜய் கணிசமான முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இது சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சிறப்பான அறிமுகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கில் விஜய் திமுக வேட்பாளரான திரு இனிகோ இருதயராஜை விட 13,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரான திரு சேகரை விட தாவைக்கா தலைவர் சுமார் 41,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான டாக்டர் எல் முருகன் தாவைக்கா வேட்பாளர் திருமதி கமலியை விட சுமார் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 5335 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றியை நோக்கி செல்கிறது. மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அனைத்து 293 தொகுதிகளுக்குமான நிலவரங்கள் தற்போது கிடைத்துள்ளன. பிஜேபி 4 இடங்களை கைப்பற்றி 194 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் இதுவரை 1 இடத்தை கைப்பற்றி 88 இடங்களில்

0: இடங்களிலும் சிபிஎம் ஒரு இடத்திலும் மற்ற கட்சிகள் நான்கு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தலில் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் தனது பிஜேபி போட்டியாளர் சுவேந்தர் அதிகாரியை விட முன்னிலை வகிக்கிறார். அதே நேரத்தில் நந்திகிராம் தொகுதியில் சுவேந்தர் அதிகாரி முன்னிலை வகிக்கிறார். தற்போதைய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அக்னிமித்ரா பால் அசன்சோல் தஷின் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரசின் தபஸ் பானர்ஜியை விட முன்னிலை வகிக்கிறார். தெற்கு கொல்கத்தாவில் இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த ஜாதவ்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சர்வாரி முகர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியாளரை விட முன்னிலையில் இருக்கிறார். ஆர்ஜி கர்பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் தாயாரான பிஜேபி வேட்பாளர் ரத்னா தேப்நாத் பனிஹாட்டி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். ஜனதா உன்னயன் கட்சி தலைவர் ஹுமாயூன் கபீர் நவுடா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். மேற்கு வங்கத்தில் அடுத்த அரசை பிஜேபியே அமைக்கும் என்று பிஜேபி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்தர் அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சியை தக்கவைக்க இலக்கு வைத்துள்ள நிலையில் பிஜேபி மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக மத்திய ஆயுத காவல் படையை சேர்ந்த 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களும் மாநில காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: அசாமில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 31 இடங்களையும் அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 2 இடங்களையும் போடோலாந்து மக்கள் முன்னணி 5 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. மறுபுறம் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 1 இடத்தை பெற்றுள்ளது. மீதமுள்ள 87 தொகுதிகளுக்கான நிலவரங்களின்படி பிஜேபி 60 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 8 இடங்களிலும் போடோலாந்து மக்கள் முன்னணி 9 இடங்களிலும் காங்கிரஸ் 19 இடங்களிலும் ஏஐயுடிஎஃப் 1 இடத்திலும் ராய்ஜோர்தல் 2 இடங்களிலும் மற்றவை 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. 126 உறுப்பினர்கள் கொண்ட அசாம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களின் எண்ணிக்கை 64 ஆகும். ஜலுக்பாரி தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் முதலமைச்சருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் வேட்பாளரான திருமதி பிதிஷா நியோக்கை விட முன்னிலை வகிக்கிறார். ஜோர்ஹாட் தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு ஹிதேந்திரநாத் கோஸ்வாமி அசாம் காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோயை தோற்கடித்துள்ளார்.
0: ஜாகிரோடு தொகுதியில் பிஜேபி அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா காங்கிரசின் திரு சி புபுல் தாஸை விட முன்னிலை வகிக்கிறார். மாநிலத்தில் உள்ள 126 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 85.96% வாக்குப்பதிவு பதிவானது. ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கங்களாக அசோம் கன பரிஷத் மற்றும் போடோ மக்கள் முன்னணி ஆகியவை உள்ளன. புதுடெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அருணாச்சல நிவாஸ் அருணாச்சல பிரதேச மக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக திகழ்வதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று தெரிவித்தார். இந்த அருணாச்சல நிவாசை அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா காண்டு திறந்து வைத்தார். இது வீட்டிற்கு வெளியே ஒரு வீடு போல செயல்படும் என்றும் நாட்டின் தலைநகருடனான பிணைப்பை வலுப்படுத்தும் என்றும் திரு ரிஜிஜூ தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைவதற்கு எதிராக அமெரிக்காவை ஈரான் எச்சரித்துள்ளதுடன் அப்பகுதிக்குள் நுழைய மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் பலவந்தமாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை அணுகும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுதப் படைகளும் குறிப்பாக அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்றும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக தனது இராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய இராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நீர்வழியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் கப்பல்களுக்கு உதவுவதற்காக இன்று முதல் தனது நடவடிக்கைகளை தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட 7 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயகாவுடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முன்னதாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாலத்தீவு அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயிஸ் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளியாகியுள்ள சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ந்த

0: இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் போது மக்கள் வைத்துள்ள அபிமானத்தை பிரதிபலிப்பதாகவும் அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம், அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் என்னும் கொள்கையை பின்பற்றுவதாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இளம் வாக்காளர்கள் வளர்ச்சியும் நம்பகத்தன்மை மற்றும் வலுவான அரசு அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமும் இந்த வெற்றியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணமூல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:24. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக சங்கரன் நம்பூதிரி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் சௌமியா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுதா ரகுநாதன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உஷா ராஜ் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. GRT Jewelers, Imperial Road, opposite to Bharat Petrol Bank, திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மனோரஞ்சித நிகழ்ச்சியில் நிறைவாக ராகுல் பாடிய பாடல்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
3: அனைவரும் வருக. GRT Jewelers, Imperial Road, opposite to Bharat Petrol Bank, திருப்பாப்புலியூர், கடலூர்.
4: காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷவாணி புதுச்சேரி நிகழ்ச்சி நிரல். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7 மணிக்கும் 8:15க்கும் திரையிசை. இரவு 7:10 முதல் 8 வரையிலும், 9:15 முதல் 10 வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 8 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த பகுப்பாய்வு சிறப்பு நிகழ்ச்சி. இரவு 10 தேன்மழை, 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று இரவு 7:03 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:35 மணி முதல் 8 மணி

எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று இரவு 7:30 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:35 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 செய்தி அறிக்கை, 8:30 திரை இசை. இரவு 8:30 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த பகுப்பாய்வு சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சரல்.

நாளைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகவியம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் பச்சை நிற குப்பை தொட்டி, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல், இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலன்கள் குறித்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல மருத்துவ பிரிவின் துணைத் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நிலைய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சிறுத்தை படத்திற்காக உதித் நாராயணன், ரோஷன் பாடிய பாடல்.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: கணநேர நுகர்ச்சியின் விளைவை பெண் கட்டாயமாக ஏற்றுத்தான் சுமக்கிறாள். அந்த சுமையே ஒருவகையில் அலைக்கடலின் கரையோரமாக அவள் அசையாது நிற்கும் நங்கூரமாக அமைகிறது. குழந்தை என்ற அந்த சுமை வேண்டாத பொறுப்பாக வந்து ஒட்டிக்கொண்டாலும், தாய்மை என்ற இயல்பான இனிய பாச உணர்வுகளை அது எந்த நிலையிலும் கிளர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த ஈரத்தில் அவள் புனிதம் கெடாமலும் வாழ முடிகிறது. அதை இழந்ததும் அலைக்கடலின் கரையோரம் நிற்க நங்கூரத்தை அவள் இழந்து விடுகிறாள். ஞானம் தனக்கு தோன்றியதைத்தான் கூறுகிறாள். பெண்கள் எல்லோரும் ஆமாம் ஆமாம் என்று கூறுவது போல் அவளையே நோக்கியிருக்கின்றனர். மைத்ரேயின் உள்ளத்திற்கு அவளுடைய கருத்து முரணாகப்படுகிறது. அப்படியானால் சந்தர்ப்பவசத்தால் தன்னை இழந்தவள் கட்டாயமாகவேனும் வேண்டாத சுமையினால் தான் இழிவான நிலைக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளாமல் மீள்கிறாளா? இல்லாவிட்டால் தன்னைத்தானே அவள் காப்பாற்றிக் கொள்ள மாட்டாளா? எனக்கு நீங்கள் சொல்வது சரியாகப்படவில்லை மேடம் என்று எழுந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஓ, நீ வந்துவிட்டாயா? சாப்பிட்டாச்சா அதற்குள்? என்ன சாப்பிட்டாய் சொல். மைத்ரேயி சிறிது நேரம் விழிக்கிறாள். காலையில் அன்றைய சமையல் என்னவென்ற திட்டத்தை அவள் கேட்கவில்லை. எனினும் பாகற்காய் சாம்பார், கருணைக்கிழங்கு கூட்டு என்று ஏதோ நினைவில் கூறி வைக்கிறாள். யாரோ ஒருத்தி கழுக்கென்று சிரிக்கிறாள். மீனாட்சி இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு வெண்டைக்காய் சாம்பார் என்று அறிவிக்கிறாள். ஒரே வழவழ, அதான் நெஞ்சில் நிற்காமல் முழுங்கி இருக்கிறாய். ஆனா பாகற்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் வித்தியாசம் தெரியலையே உனக்கு. மைத்ரேயி மறுமொழியின்றி நிற்கிறாள். பசிக்கு பாகற்காயும் கசப்பல்ல, வெண்டைக்காயும் வழவழப்பல்ல என்று தொடங்கி ஞானம் காந்தியடிகளின் உணவுக் கொள்கையை பற்றி விவரிக்கிறாள். அவர் ஒருமுறை பாகற்காயையும் வெண்டைக்காயையும் கீரையையும் வேக வைத்து அதை ஆட்டுப்பாலில் கலந்து புசித்தாராம். அருகில் இருந்த நண்பரையும் அந்த உணவை ருசிக்கச் செய்தாராம். உணவு உடலுக்கு ஊட்டமளிக்கிறது, ஆனால் அந்த ஊட்டம் ஆன்மாவை

வாழ்வை துலங்கச் செய்யும் நோக்குடையதாக இருக்க வேண்டும். உடலின் தேவைகளை மிகுதியாக்கக்கூடிய சுவைகளை வளர்ப்பது மனிதனின் நல்வாழ்வுக்கு இடையூறு செய்வதாகும். நாவு சுவைக்க மக்களுக்கு மசாலா பொருள் சேர்த்தும் எண்ணெயில் பொறித்தும் வறுத்தும் உணவு சமைக்கும் தாய் தன் மக்களின் நல்வாழ்வுக்கு உண்மையில் நலம் செய்யாதவள். ஆனால் அதே தாய் குழந்தைக்கு பாலூட்டும் பொழுது தனக்கு பிடித்த உணவுகளையெல்லாம் ஒதுக்கி குழந்தையின் உடல் நலனுக்கு உகந்த எளிய உணவுகளை உண்ணும்போது இயல்பான தியாகம் செய்கிறாள். தியாகத்தை பற்றி ஞானம் மீண்டும் பேச வருவதை மைத்ரேயி ஆதரிக்கவில்லை. மணிக்கணும் மேடம், பெண்கள்தான் தியாகம் செய்ய வேண்டும் என்று நீங்களும் கூட ஒத்துக்கொள்கிறீர்களா? காலம் காலமாக பெண் குலத்தை தியாகம் தியாகம் என்று சொல்லி அடிமை நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். மைத்ரேயிக்கு தன் மனதிலுள்ள உணர்வுகளை அழகிய சொற்களாக்கும் பொறுமை கூட இல்லை. குமுறும் உணர்வுகள் இனம் புரியாமல் மோதி கொண்டு வருகின்றன. அவளுடைய தாய், அக்கா, மதுரம், அம்மணி அம்மாள் எல்லோருமே சுயமாக நிமிர்ந்து நிற்க எந்த சந்தர்ப்பமுமே கிட்டாமல் தங்கள் சுதந்திரங்களை எந்த வகையான நன்மையுமின்றி துன்பங்களுக்காகவே பிணித்து கொண்டிருக்கின்றனர். ஞானம் புன்னகை செய்கிறாள். உண்மைதான், நான் ஒப்புக்கிறேன் மைத்ரேயி. ஆனால் பெண்களின் இயல்பான பலவீனங்களே அவர்களுடைய சுதந்திரங்களை பிணிக்கின்றன. நகை, நல்ல துணி, வாசனைப் பொருள் என்றால் எத்தகைய அறிவாளியான பெண்ணும் மனம் அழிந்து போகிறாள். பெண்களை மெல்லியலார் என்று குறிப்பதே இத்தகைய பலவீனங்களை முன்னிட்டுதான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆசைகளை அவர்களை கண்களை மூடிக்கொண்டு இழிந்து செல்ல வழிகாட்டுகின்றன. இந்த மோகங்களை வெல்லாத வரையில் பெண்ணுக்கு விடுதலை உண்மையாக இல்லை. அது எப்படி மேடம்? ஒரு பெண் கண்ணுக்கு அழகாக இல்லைன்னா கல்யாணமாகறதில்லை. பணம் காசு இருப்பவர்கள் கட்டி கொடுத்து வாழ்வை விலைக்கு வாங்க முடியுது. நல்ல நகை சேலை இல்லாம எப்படி என்று கேட்கிறாள் பங்கஜம். பணத்துக்காகவும் நகைக்காகவும் மனம் செய்து கொள்பவர்களின் வாழ்வு உண்மையில் எப்படி அமைதியும் ஆனந்தமும் கூடியதாக இருக்க முடியும்? முதலில் பெண் இம்மாதிரி ஆசைகளை விட்டொழித்தால் வரதட்சணை போன்ற கொடிய வழக்கங்கள் கூட குறையும். அற்ப ஆசைகளினால் எத்தனை சிதைவுகள் ஏற்படுகின்றன. சிறு வயசில் கவடு புரியாத பருவத்தில் பூவும் பொலிவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றன, அதை அனுமதிக்கலாம். அதுவே வயசாகும்போது பேராசையும் சுயநலமும் பொறாமையுமாக உருவெடுக்க விடக்கூடாது. எனக்கு தெரிந்த ஓரிடத்தில் ஒரு குடும்பத் தலைவன் பெண் சாதியின் நகை சேலை ஆடம்பர ஆசையினால் லஞ்சம் வாங்கி பழகி உண்மை வெளிவரும் நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். பெண்ணே, உன்னுடைய வாசனைகளும் வண்ணங்களும் மனசில் இருக்கும் நேர்மையான அன்பிலிருந்து பிறக்க வேண்டும். ஒரு ஆடவனை கவருவதற்காக நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ளாதே என்று காந்தியடிகள் கூறுகிறார். அது எப்படிம்மா? ஒரு நாள் வெளியே போனா கூட வெளியே கடைவாசலில் தென்படும் துணியெல்லாம் பார்த்தால் ஆசை வரத்தான் வருது. அது எப்படி வராமல் இருக்கும் என்று கேட்கிறாள் புவனா. அப்போ பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நல்ல சேலை உடுத்தக்கூடாதா என்று கேட்கிறாள் பங்கஜம். கூடாது என்று சொல்லவில்லை அம்மா. எளிமையான இயல்பு ஒரு அழகு, இனிமையான பேச்சும் கவடற்ற மனசும் அன்பும் தியாகமும் பிறக்கும் உள்ளம் கொடுக்கக்கூடிய அழகை செயற்கையாக ஆடம்பர பொருட்களை கொண்டு செய்து கொள்ளும் ஒப்பனையினால் கொடுக்க முடியாது. அது வேறு. ஒரு மெல்லிய குரல், மிஸ்ஸஸ் சிவனேசன், நர்மதா தேவி, இவங்களைப் போல என்று விழுகிறது. உடனே வாயை மூடிக்கொண்டு பலர் சிரிக்கின்றனர். ராத்திரியெல்லாம் முடியில் கிளிப்பு போட்டு சுருட்டு வாளாண்டி சிவனேசன் என்று ஒருத்தி கிசுகிசுக்கிறாள். நம்ம வினோத் பையன் முடி எப்படி அழகா சுருட்டியிருக்கு, அது இயற்கை என்று குழந்தை பிரிவில் உள்ள 4 வயசு சிறுவன் ஒருவனை குறிப்பிடுகிறாள் அனுசுயா. மைத்ரேயி எழுந்து நின்று, அப்படி நகை சேலை மோகத்தை விட்டு ஒழித்து விட்டால் மட்டும் பெண் உடனே சுதந்திரமாகி விடுகிறாளா? இல்லையே, என்னிடம் நகை இல்லை, உயர்ந்த ஆடம்பரங்கள் இல்லை. எனினும் என்னால் நகரின் பகுதிகளில் எந்த நேரத்திலும் தனியாக போய் வர முடியுமா என்று கேட்கிறாள். முடியாதுதான், துரதிருஷ்டவசமாக அப்படித்தான் கூற வேண்டியிருக்கிறது மைத்ரேயி. அதற்கு பெண்கள் அஞ்சாமை என்னும் ஆபரணத்தை பூண்டிருக்க வேண்டும். நேருக்கு நேர் சந்தர்ப்பங்களை நோக்கும் துணிவு உடையவர்களாக மாற வேண்டும். அதற்கு முதற்படியாகத்தான் பலவீனங்களாகிய கனத்தை மடியில் சுமக்கக்கூடாது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
5: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
4: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
5: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
6: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
7: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8:15 திரை இசை, 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த பகுப்பாய்வு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இரவு 9:15 முதல் 10 மணி வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:00 தின்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.
8: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
7: FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்றிரவு 8:30 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த பகுப்பாய்வு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல்,

நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம். நாளை நண்பகல் 12 மணிக்கு மாயங்கள் புரியும் இரும்பை மாகாளீஸ்வரர் சித்திரம், எழுதியவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். குரலும் அமைப்பும் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பித்துக்குழி முருகதாஸ் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள், உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சின்ன அஞ்சல், 3:10 திரை இசை, 3:30 சங்கீத சாரல், டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு. நாளைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:15. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக இரவின் நிழல் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

8:55 சைபாலேன் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நாளை பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர். உலக ஆஸ்துமா தினம் குறித்து புதுச்சேரி சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே கலையரசன் அவர்களின் நேர்முகம். 4:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 முதல் 7:00 வரையும் பின்னர் 7:20 முதல் 7:15 வரையும் பின்னர் 7:35 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 10:00 செய்தி அறிக்கை. 11:00 நிகழ்ச்சி நிரல். இவையாவும் 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

திரை இசை கேட்டீர்கள். நூற்று 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகளை நினைவூட்டுகிறோம் நேர்களே. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி நேரம் இப்போது 8:30.
1: புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 2026 ஒரு சிறப்பு பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கேற்பவர்கள் தாகூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஏ விஜயராணி, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விஜயன் ஆகியோர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் புதுச்சேரி ஆகாஷ்வாணி மண்டல செய்தி பிரிவின் ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் முனைவர் த. சிவக்குமார்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்று புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற தினம். இன்றைக்கு அந்த முடிவுகள் குறித்து நாம் இரண்டு பேராசிரியர் பெருமக்களுடன் கலந்துரையாட உள்ளோம். பேராசிரியர் விஜயராணி மற்றும் பேராசிரியர் விஜயன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். புதுச்சேரியில் 1964 ஆண்டுதான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுதான் முறையான முதல் தேர்தல். கிட்டத்தட்ட 219,000 வாக்காளர்களை கொண்டு முதல் தேர்தல் நடத்தப்பட்டது. இப்பொழுது நடைபெற்று இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் 16வது சட்டமன்றத்துக்கான தேர்தலாகும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள உறுப்பினர்கள் 16வது சட்டமன்றத்தை அலங்கரிப்பார்கள். கிட்டத்தட்ட 294 வேட்பாளர்களுடன் 950,000 வாக்காளர்கள் வாக்களித்து 30 தொகுதிகளில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். 30 தொகுதிகளுக்கான தேர்தல், 294 வேட்பாளர்கள், 950,311 வாக்காளர்கள் என மிகப்பெரிய திருவிழாவாக இந்த தேர்தல் திருவிழா நடந்து முடிந்திருக்கின்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வலைத்தளத்தில் கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகளுமே வெளிப்பட்டு விட்டன. இந்த தேர்தல் எப்பொழுதுமே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம்தான் என்று சொல்வார்கள். எந்த கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பது போல உறுதியாக சொல்ல முடியாத சூழல்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் அதே போலத்தான் உள்ளன. அதை குறித்து நாம் இப்பொழுது பேராசிரியர் பெருமக்களுடன் கலந்துரையாடுவோம். முதல்ல நம்முடைய பேராசிரியர் விஜயன் அவர்களிடம் இந்த தேர்தல் முடிவுகளுடைய சுருக்கத்தை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
3: அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பணி வந்து செய்த அனைத்து காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த கடை கோடி ஊழியர்லேருந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாரும் அமைதியான முறையில் நல்லபடியாக இந்த தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த 30 தொகுதியுடைய ரிசல்ட்டும் ஆல்மோஸ்ட்

0: வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம தொகுதி வைஸ், அதாவது ஒரு ஒரு தொகுதியாக பார்க்காம நம்ம கட்சி பார்த்தோம்னா அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 தொகுதிகள்லையும், டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 5 தொகுதிகள்லையும், பிஜேபி வந்து 4 தொகுதிகள்லையும், தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே வந்து 2 தொகுதிகளையும், ஏடிஎம்கே 1, லட்சிய ஜனநாயக கட்சி 1, மற்றும் நேயம் மக்கள் கழகம் 1, இண்டிபெண்டன்ஸ் வந்து 3 பேர்னு சொல்லி 30 தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கட்சி வாரியாக பார்த்தோம்னா. கூட்டணி வாரியாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 தொகுதிகள், அதாவது ஆட்சி அமைக்க தேவைப்படக்கூடிய 16 தொகுதிகளை விட 2 தொகுதி கூட அவங்க கிடச்சிருக்கு. மேலும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தோம்னா அவங்க கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் வராங்க. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் அவங்க 3 தொகுதிகளில் இருக்கிறாங்க, மற்றும் இண்டிபெண்டன்ட் 3 தொகுதியில் இருக்காங்க.
1: தேர்தல் முடிவுகள் அடுத்து ஆட்சி அமைப்புக்க போவது யார் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டிவிட்டது. எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தற்போதைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் அடுத்து ஆட்சி அமைக்கப்பட உள்ளது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. சரி விஜயன் சார், இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க, இந்த தேர்தல் முடிவுகளை 2021 முடிவுகளோட ஒப்பிட்டு சொல்ல முடியுமா?
0: கடந்த 2021 தேர்தலையும் பார்த்தோம்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து 16 தொகுதிகளில் நின்னாங்க. அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து 10, தற்பொழுது அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து 12. அதே மாதிரி நம்ம எல்லா தொகுதிகளும் பார்த்தோம்னா கடந்த முறை வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி வந்து அவங்க 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை வந்து அவங்க 4 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. டிஎம்கே வந்து கடந்த முறை வந்து 6 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, இந்த முறை வந்து 5, 1 கம்மியாக இருக்குது. இண்டிபெண்ட் தான் வந்து இதில் பார்த்தோம்னா கடந்த முறை 6 பேர் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த முறை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் வந்து 3 தான். காங்கிரஸ் கட்சி வந்து 2 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க, இப்போ வந்து ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து மாற்றம்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து பெரிய கட்சிகளில் மாற்றம் இல்லை. இண்டிபெண்ட்டு 3 தொகுதி குறைஞ்சிருக்காங்க. அந்த தொகுதிகள் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் எல்ஜேகே மற்றும் நேய மக்கள் கழகம் போன்ற கட்சிகளுக்கு போயிருக்கு.
1: அப்போ பெரிய கட்சிகளுடைய செயல்பாடுகள் ஒரே மாதிரியே தான் இருந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ அவர்களெல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கு.
0: ஒரே மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு.
1: என்ஆர் காங்கிரஸ் 10 பதில் 12 முன்னேறி இருக்காங்க. பிஜேபியும் டிஎம்கேவும் கொஞ்சம்
0: ஒரு சீட்டு குறைஞ்சிருக்காங்க.
1: நன்றி சார். இப்போ இந்த கூட்டணி முறையில் பார்க்கும்போது என்டிஏ என்று சொல்லப்படுகின்ற என்ஆர் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் எந்தெந்த அம்சங்கள் சாதகமாக இருந்தன என்பதை பேராசிரியர் விஜயராணி அவர்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நமது புதுச்சேரி மாநிலத்தினுடைய 2026 தேர்தல் களம், அதனுடைய முடிவுகள், சென்ற தேர்தலிலே வெற்றி கண்ட என்டிஏ அதாவது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் இந்த முறையும் பெரும்பான்மையான நிலையில் தக்க வைத்து கொண்டு தனது ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்கள் 2021 ஆண்டிலே 16 இடங்களை நின்று 10 இடங்களில் வெற்றி பெற்றார். இந்த முறை 16 இடங்களில் நின்று 12 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார். இது வந்து கூடுதல் வெற்றியை அவருக்கு தந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் அந்த கட்சியை ஒற்றுமையோடு வளர்த்து சென்றதுதான். கடந்த 10 ஆண்டுகளாக நிதானம், பொறுமை, எந்த ஒன்றையும் திட்டமிடுதல் என்கிற ஒரு அடிப்படையில் தனது கட்சியை வலுவாக நடத்தி சென்று இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு 2026 தேர்தல் முடிவுகள் வெற்றியை தந்திருக்கிறது என்று எண்ண வேண்டும். மக்களிடம் அவர் சேர்ந்து தன்னுடைய ஆட்சி நிகழ்த்திய ஒன்று என்று கூட கூறலாம். ஏன்னா அதுதான் அவருக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை என்று கூட கூறலாம். இன்னொன்று, அவருடைய திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கின்றன என்ற ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையில் கூட சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் வந்து ரொம்ப மக்களை கவர்ந்த ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார். கடந்த 5 அல்ல 10 அந்த நிலையில் அவர் இந்த மேலும் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நினைக்கப்படும் போது அவருடைய அந்த திட்டமிடுதலும் மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றியிருக்கிறது. அதனால்தான் அவருக்கு அந்த பெருவாரியான வாக்குகளையும் பெருவாரியான தொகுதிகளையும் பெற்றுத்தந்திருக்கு. கூடுதலாக 2 தொகுதிகளை பெற்றுத்தந்திருக்கு என்றால் இது நிச்சயமான ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் மக்களிடம் அவர் பழகக்கூடிய விதம், மக்களை நேசிக்கக்கூடிய விதம், மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள், பொறுமையான செயல்பாடுகள் என்று கூறலாம்.
1: இப்போ திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முன்னேற்ற கூட்டணி இந்த தடவை கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. முன்னாடி வந்து அவங்க திமுக 6, காங்கிரஸ் 2 8 இடங்கள் பெற்றிருந்தாங்க. இந்த தடவை திமுக 5, காங்கிரஸ் 1, 6 என்று குறைந்திருக்கிறார்கள். இந்த சரிவிற்கு என்ன என்னென்ன காரணங்கள்

0: முடியும் அப்படி என்பதை பேராசிரியர் விஜயன் கூறுவார்.
1: சார், இதில் ஒரு வேடிக்கை நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, இங்கே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு. இதில் 3 மாநிலங்களில் பார்த்தோம்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, பதவியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரல, அசாமில் மட்டும்தான் திரும்ப வந்திருந்தாங்க. எல்லா இடத்துலையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு சொல்லி வச்சு அவங்க வந்திருக்காங்க. பட் அசாம்லையும் நம்ம புதுவை மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கக்கூடியவங்களே திரும்ப வந்திருக்காங்க. இப்போ இது பல காரணங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அரசியலா போகாம பார்த்தோம்னா இதுல கடைசி நேரம் வரைக்கும் வந்து தொகுதி பங்கீடு வந்து முடிவு செய்யாமல் இருந்தது, மற்றும் தொகுதி பங்கீடு செஞ்ச அப்புறமும் கூட வந்து கட்சிகள் வந்து வேட்பாளர்களை திருப்பி பெறாமல் அவங்களும் வந்து களத்தில் இருந்தது போன்ற நிகழ்வுகளை வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால வந்து அவங்களுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ நம்ம சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலாம் பெண்களுக்கான உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசிட்டு இருக்கோம். சட்டங்கள் வந்திருக்கு, அதில் திருத்தங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன, நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதுச்சேரியில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் பெண் வேட்பாளருடைய பங்கு என்ன, அதை பற்றி நம்முடைய பேராசிரியர் விஜயராணி அவர்கள் கூறுவார்கள்.
2: கடந்த 2021 ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தலிலே 36 பெண் வேட்பாளர்கள் நின்றிருந்தார்கள். அதாவது பெரும்பான்மையான கட்சியை சார்ந்தும் சுயேட்சையாகவும் வேறு சில சிறிய கட்சியை சார்ந்து நின்றிருந்தார்கள். அதிலே என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நின்ற நெடுங்காடு தொகுதியை சார்ந்த சந்திரா பிரியங்கா அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 பெண் வேட்பாளர்கள் 2026 நின்றிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதியிலே 3 பெண் வேட்பாளர்கள், திருபுவனையிலே 5 வேட்பாளர்கள், உசுடு தொகுதியில் 1 பெண் வேட்பாளர், மங்களம் தொகுதியிலே 1, கதிர்காமத்தில் 2 பெண் வேட்பாளர்கள், இந்திரா நகரில் 1 பெண் வேட்பாளர், தட்டாஞ்சாவடியில் 2 பெண் வேட்பாளர்கள், காமராஜ் நகரில் 1 பெண் வேட்பாளர், லாஸ்பேட் தொகுதியில் 1 பெண் வேட்பாளர், முத்தியால்பேட்டையில் 1 பெண் வேட்பாளர், ராஜ்பவன் தொகுதியில் 1, உப்பளம் தொகுதியில் 1 பெண் வேட்பாளர், நெல்லித்தோப்பு தொகுதியில் 2 பெண் வேட்பாளர்கள், முதலியார்பேட் தொகுதியில் 2 பெண் வேட்பாளர்கள், அரியாங்குப்பம் தொகுதியில் 1 பெண் வேட்பாளர், மணவெளியில் 1 பெண் வேட்பாளர், பாகூர் தொகுதியில் 1, நெடுங்காடில் 1, காரைக்கால் வடக்கு 1, காரைக்கால் தெற்கு 1, நிறைவி டிஆர் பட்டின தொகுதியில் 2 பெண் வேட்பாளர்கள், மாஹே தொகுதியில் 1 பெண் வேட்பாளர், ஏனம் தொகுதியில் 2 பெண் வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 40 பெண் வேட்பாளர்கள் நின்றிருக்கின்றார்கள். ஆனால் 3 பெண் வேட்பாளர்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பெரும்பான்மை முக்கியமான கட்சியிலே என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நின்ற சந்திரா பிரியங்கா அவர்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போன்று அரியாங்குப்பம் தொகுதியில் நின்ற விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக நின்றார்கள். அவர்கள் 11488 வாக்குகள் பெற்று இரண்டாம் நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருக்கு முதன்மை நிலையில் இருக்கிற என்ஆர் கட்சியை சார்ந்த ஐயப்பன் என்பவர் 12574 வாக்குகள் பெற்று, அதாவது 1086 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கிறார் பெண் வேட்பாளராகிய விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள். அது மாதிரி திருபுவனை தொகுதிக்கு சென்றோம் என்றால் அங்கே என்ஆர் கட்சியின் சார்பாக நின்ற கோபிகா அவர்கள் 9039 வாக்குகள் பெற்று இரண்டாம் நிலைக்கும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட சாய் சரவணகுமார் அவர்கள் 9740 வாக்குகள் பெற்று முதன்மை இடத்தில் பெற்றிருக்கிறார். இந்த இருவருக்குமான அந்த வெற்றி வேறுபாடு என்பது 71 வாக்குகள் வித்தியாசம். அந்த நிலையில் 3 பெண் வேட்பாளர்கள் பெருமை மிகு கட்சியின் சார்பாக நின்று இரண்டாம் நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேறு சில தொகுதிகளில், அது குறிப்பாக நீங்க கதிர்காம தொகுதியில் இருக்கக்கூடிய டிவிகே அந்த கட்சியின் சார்பாக நின்ற திருமதி ஜெயந்தி ராஜவேல் அவர்கள் 3 இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர்களும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்ற நிலையில், மற்றபடி இந்த 2026 என்ற இந்த தேர்தல் களத்திலே 40 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இருந்தும் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு பெண் வேட்பாளர் கூட செல்ல முடியாத ஒரு சூழலில் இன்றைய புதுச்சேரி சட்டசபை இருக்கிறது என்பதை தான் நம்மால் உணர முடிகிறது. இது ஒரு வருந்தக்கூடிய செய்தியாக உள்ளது. என பெண்களுக்கு பல சலுகைகள் அளிக்கப்படக்கூடிய நிலையிலும் 33% பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட இந்த ஒரு வாய்ப்பை வந்து பெண்கள் தவறவிட்டு இருக்கிறார்கள். பெண்களுக்கு அந்த வாய்ப்பு மக்களால் அளிக்கப்படவில்லை என்பதை தான் நாம் உணர முடிகிறது.
0: அதாவது நீங்க சொல்றதை பார்க்கும்போது இப்ப பெரிய கட்சிகள்லாம் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றன. என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, டிவிகே என்கிற தமிழ்நாடு வெற்றி கழகம், இவைகளெல்லாம் வாக்காளர் பெண் வேட்பாளர்களுக்கு இடமளித்திருக்கின்றன. இருந்தாலும் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறாமல் போனது மிகவும் வருந்தக்கூடிய விஷயம்தான். இதிலேயே 12 பெண் வேட்பாளர்கள் சுயேட்சையாக நின்றுருக்காங்க, ஆனால் ஒருவர் கூட வெற்றி பெற முடியவில்லை.

0: போலவே இன்னொரு நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியிலையும் இவை இரண்டும் பெரிய கட்சிகள். இதுல பெண் வேட்பாளர்களுக்கு யாருக்குமே அவங்க வாய்ப்பும் தரல, அதையும் நாம இங்க குறிப்பிட்டாக வேண்டும். எனவே பெண் வேட்பாளர்கள் வாய்ப்பு பெறுவதும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதும் நம்முடைய விருப்பம் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்வோம். அடுத்து சார் நீங்க சொல்லுங்க சார். விஜயன் சார், சுயேட்சைகளுடைய பங்கு எப்படி இருந்தது? போன தேர்தலில் எப்படி இருந்தது, இந்த தேர்தல் எப்படி இருக்கு? சுயேட்சைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க?
1: போன தேர்தலில் பார்த்தோம்னா புதுச்சேரி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட 6 சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போது இந்த தடவை என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து 3 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, கதிர்காமத்தில், நெடுங்காடு மற்றும் மாஹே. இப்போ லாஸ்ட் டைம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சுயேட்சைகள் ஜெயிச்சிருந்தாங்களோ அந்த எந்த இடத்துலையும் இப்போ சுயேட்சைகள் கிடையாது. இது வந்து ஒரு வித்தியாசமான இதை பார்க்கலாம். 3, 6 சொல்லிட்டு அதே தொகுதி வந்தாங்களா? இல்லை, முதல்ல 6 பேர் சுயேட்சை ஜெயிச்சதும் வேறு வேறு தொகுதிகள், இப்போ இருக்கக்கூடிய சுயேட்சை ஜெயிச்சதும் வேறு வேறு தொகுதிகள். இப்போது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான். என்னன்னு பார்த்தோம்னா கடந்த முறை சுயேட்சையாக ஜெயிச்சு இந்த முறை வந்து மாற்று கட்சிகளில் வந்து வேட்பாளர்களாக நின்ன பல வேட்பாளர்கள் வந்து இந்த தடவை வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் முன்னே சுயேட்சையாக ஜெயித்தவங்க யார் யாரெல்லாம் திரும்ப இப்போ நின்றுருக்காங்களோ அவங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தருக்கு ஒரு மட்டும்தான், யாருன்னா வந்து நம்ம நேரு நேயம் மக்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய அவர் மட்டும் தான் கட்சியாக ஆரம்பித்து நின்னார், அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு, மற்ற 5 பேரில் யாருமே வந்து ஜெயிக்கல.
0: நல்லது சார். இப்போ புதிதாக தோன்றிய டிவிகே என்கின்ற தமிழ்நாடு வெற்றி கழகம் அடுத்து நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் முடிவுகளில். அதே மாற்றம் இங்கு பிரதிபலிக்கவில்லை, ஏன்னா அவங்க 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலையும் அவங்க வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட நேய மக்கள் கழகத்துடன் அவங்க இணைந்து 2 சீட்டு அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட டிவிகேவால் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், தேர்தல் முடிவுகள் மாற்றம் இங்கே பாண்டிச்சேரியில் ஏன் பிரதிபலிக்கவில்லை, இதை பற்றி நீங்கள் கருத்து சொல்ல முடியுமா?
1: இது ரொம்ப எளிமையான இதுதான். என்ன பார்த்தோன்னா பாண்டிச்சேரி வந்து தமிழகத்துக்கு உள்ளே இருந்தால் கூட என்றைக்குமே வந்து தனியாக தான் வந்திருக்கும். நீங்கள் எந்த தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் தமிழகத்தில் ஒரு மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும், அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கும். நீங்கள் கடந்த முறை ஆட்சி இருந்தாலும் சரி, அதுக்கு முடிய எலெக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு முடிய எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த எலெக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் சரி, தமிழகத்திலிருந்து பாண்டிச்சேரி வந்து தனியாக தெரியும். ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால மக்கள் நினச்சிருக்கலாம், என்ன நினச்சிருக்கலாம்னா இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஆட்சியாக இருக்கிறதுனால, அவங்க அங்கே காட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால யூனியன் பிரதேசம்ன்ற முறையில் அந்த கட்சிக்கு நம்ம வந்து வாய்ப்பு அளிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நிதி ஆதாரங்களும் மற்றும் ஒரு மாநில அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ அல்லது இருக்கக்கூடிய நிதியும் வந்து பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் நினச்சிருக்கலாம். அதனால இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
0: இப்போ இந்த டிவிகேவும் லட்சிய ஜனநாயக கட்சின்ற எல்ஜேகேவும் புதுசாக தோற்றுவிக்கப்பட்டு நம்ம இந்த தேர்தலில் அவங்க முக்கியமான இடம் பெற்றிருக்கிறாங்க. இதை இவங்களுடைய பங்களிப்பு முடிவுகளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு?
1: கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளையும் எடுத்து பார்த்தோம்னாலும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் 2 இடத்துல வந்த வேட்பாளருக்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்தை விட டிவிகே பெற்ற வாக்கு வித்தியாசம் ஜாஸ்தி. இப்போது இது வந்து ஒரு ஸ்பாயிலர்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவங்க அதிக ஓட்டுகள் பெற்று அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. பாண்டிச்சேரியில் அவங்க வந்து ஸ்பாயிலராக எடுத்துருக்காங்க. 2 தொகுதி மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி பார்த்தா திருபுவனையும் மணவெளியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதில் இந்த 2 தொகுதியிலையுமே பார்த்தோம்னா ஒன்று வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்த திரு சாய் சரவணகுமார் வந்து இப்போது டிவிக்கில் நின்றுருக்காரு. இதில் பார்த்தோன்னா திரு ராமு அவர்கள் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ 2 தொகுதி அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் நம்ம பார்த்தோம்னா அதோடைய தலைவர் இருக்கக்கூடிய திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து ஜெயிச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு இது என்ன பார்த்தோன்னா இருக்கிறதுலேயே அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் வந்து அவர் தான், கிட்டத்தட்ட 10,200
0: வாக்குகள் வித்தியாசத்தில்
1: அவர் வந்து
0: ஜெயிச்சிருக்காரு.
1: அவருடைய இன்னொரு வேட்பாளர் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கார், அதை நம்ம வந்து சுட்டி காட்டணும். நெல்லித்தோப்பில் வந்து அவங்க 4 இடத்துக்கு தான் போயிருக்காங்க லட்சிய ஜனநாயக கட்சி.
0: அப்போ கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார், அடுத்த ஒரு உறுப்பினர் ரொம்பவும் கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சரிங்க சார். அடுத்து இப்போ இந்த தேர்தலில் போன தடவை பங்கு வகித்த 30 எம்எல்ஏக்களும் அப்படியே இதில் போட்டியிடலை, கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஆனால் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இந்த தடவையும் போட்டியிட்டார்கள். கடந்த முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்று இந்த தடவை போட்டியிட்டவர்களில் தோல்வி பெற்றவர்கள் யாராவது இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: யாராவது

0: நீங்கள் கேட்குறீங்க, அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் அதாவது இந்த சட்டசபையில் இப்போ எம்எல்ஏவாக இருந்து இந்த தடவை களம் கண்ட, அதுவும் அதே சொந்த கட்சியிலையோ அல்லது மாற்று கட்சியிலையோ அல்லது வேட்பாளர் வந்து த கட்சிகளை ஆரம்பித்தோ இப்போ களம் கண்டவங்களில் கிட்டத்தட்ட 12 பேர் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எதிர்கட்சி தலைவரே வந்து தனது தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு.
1: திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் ஆர் சிவா வில்லியனூர் தொகுதியில்
0: வெற்றி
1: வாய்ப்பு எழுந்தது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது
0: பிஜேபியில் நம்ம வந்து ஸ்பீக்கராக இருந்த திரு ஏம்பலம் செல்வம் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரும் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காரு. டிவி கேக்கிட்டேன் இப்போ நீங்கள் லைனாக போயிட்டே வரலாம். நம்ம வந்து திரு அங்காளன், திரு சிவா, திரு சிவசங்கர், திரு ரமேஷ், திரு வைத்தியநாதன், திரு கல்யாண சுந்தரம், திரு பிரகாஷ், அனிபால் கெனடி, சம்பத், சந்திரபிரியங்கா, அசோக் என்ற 12 பேர் வந்து இழந்திருக்காங்க.
1: இப்போ நம்முடைய பேராசை விஜயராணி அவர்கள், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, ஏற்படுறதுக்கான அவசியங்கள் இருக்கிறதா, உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.
2: பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து தொகுதி பங்கீடு என்ற அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அந்த திட்டமிடுதல் என்ற ஒரு அடிப்படையிலே தனக்கான தொகுதிகளாக ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால், 16 தொகுதிகள் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையிலே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக தலைவர் ரங்கசாமி தனக்கான தொகுதிகள் 16 வகுத்து கொண்டார். அந்த 16 அவர் 12 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்த நிலையில் அவர் அந்த கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க வந்து 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் அகில இந்திய அண்ணா திமுக வந்து 1 தொகுதியும், எல்ஜேகே அவங்க 1 தொகுதி இருப்பதனால அவருக்கு ஏறக்குறைய 18 தொகுதிகள் இருப்பதனால இந்த கூட்டணியில் வந்து நிச்சயமாக வந்து எந்த விதமான இழுபறிகள் இருக்காது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் 16 குறைவாக இருந்தால்தான் நம்ம வந்து அடுத்த கட்சியையோ அல்லது வேறு சுயேட்சைகளையோ நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சென்ற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அவங்க வந்து 16 தொகுதியில் பெற்றதனால 6 சுயேட்சை வேட்பாளர்களிடம் இருந்து அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் என்று பார்த்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தல்களில் முன்பு நடந்த தேர்தல்களில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த 1 வேட்பாளருக்கோ 2 வேட்பாளருக்கோ அந்த ஒரு பெரிய ஒரு அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்வார்களா அது இருக்கும். இந்த முறையும் சரி சென்ற தேர்தலிலும் அது வந்து அந்த வாய்ப்பை வந்து அவர்கள் பெறுவதற்கான ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர ஆளுங்க என்ஆர் கட்சி அவங்களுக்குரிய தொகுதிகள் சரியாக இருப்பதனால இந்த கூட்டணியில் வந்து எந்த விதமான மாற்றமும் நிகழாது. அவர்கள் மிகச் சிறப்பாக ஆட்சி அமைப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகள் சரியாக இருக்கிறது என்றுதான் எண்ண வேண்டும், இருக்கிறது.
1: இப்ப என்னுடைய ஒரு சின்ன விஷயம், இந்த கருத்து கணிப்பு மற்றும் தேர்தல் வாக்களிப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. இதுதான் மக்களிடையே யார் வெற்றி பெறுவார்கள், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு கருத்தாக்கத்தை ஒரு உறுதிபட மனசுல ஏற்படுத்துகின்றன. புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்கள் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட இந்த 6 நிறுவனங்களுமே என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி 15 முதல் 20 சீட்டுகள் வரை பெறும் என்று தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இந்த 6 ரிசல்ட்டுமே இன்றைக்கு நமக்கு தேர்தல் முடிவுகளோடு ஏறத்தாழ ஒத்து போகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியே மாற்றமாக இருக்கின்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10,04,197 வாக்காளர்கள் இருந்தார்கள். அதில் 836,562 வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். அதாவது வாக்குப்பதிவு சதவிகிதம் 83.42%. ஆனால் இப்போ நடுவில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ நம்ம மாநிலத்தில் புதுவை மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அதனுடைய தாக்கம் ஏதாவது இதில் இருக்குங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள் விஜயன் சார்.
0: சார் கண்டிப்பாக நம்ம வந்து இருந்திருக்கு. என்னன்னு சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 100,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ வந்து நம்ம தகுதி இருக்கிறவங்க யாரும் நீக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலை. இது வந்து ஒரு தென் மாநிலங்களில் முக்கியமாக புதுவை தமிழகத்தில் வந்து இது வந்து ஒரு சிறப்பாகவே செய்யப்படுத்த நம்ம சொல்லணும். அதில் பங்கேற்ற அனைத்து அதிகாரிகளும் ஒரு முறைக்கு பல முறை வந்து அனைத்து வீடுகளுக்கும் வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்காங்க. இப்போ என்னென்னா நம்ம அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து பியூரிஃபை ஆயிருக்கு. பியூரிஃபைன்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா அதில் வந்து இறந்தவங்க இல்லை வந்து தொகுதி மாறி போனவங்க இல்லை ஏதாவது 2 இடங்களில் இப்போது வாக்கு உரிமை இருந்த நபர்கள் போன்றவர்களுடைய பெட்டியெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5% மேலே ஜம்ப் இருக்குது. நீங்கள் போன தடவை 86%னா இந்த கிட்டத்தட்ட 91% நம்ம வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு 5% ஜம்ப். புதுவையில் இது வந்து வரலாறுக்காதான ஒரு 90% மேலே 91%

0: சதவீதம் என்பது புதுவையில் இருந்ததே இல்லை. இது வந்து ஒரு வரலாறுக்கான ஒரு இது. இது வந்து எஸ்ஐஆருடைய தாக்கமாக தான் நம்ம பார்க்கணும். மக்களுக்கு ஏன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி நம்ம டாவேக்கான்னு சொல்லிட்டு மாற்றம் இருக்குது, மக்கள் நிறைய வாக்களித்தாங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு இருந்த அதே காட்சி தான் இருக்குது, சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்குது. அப்போ அதுலேயும் நமக்கு வந்து பர்சன்டேஜ் கூட வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வந்து எஸ்ஐஆருடைய தாக்கம் தான் நம்ம சொல்லணும்.
1: இந்த தேர்தலில் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர்னு வாக்காளர்கள் பட்டியலும் இருக்குது, வாக்களித்தவர்களுக்கு வித்தியாசமும் இருக்குது. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 89 மூன்றாம் பாலினத்தவர் வாக்களித்திருந்தார்கள். இந்த தேர்தலில் அவங்களுடைய பங்கு என்ன, நீங்கள் சொல்லுங்கள் விஜயராணி மேடம்.
2: கண்டிப்பாக நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் துறையினுடைய அந்த சிறப்பு பணியினை நம்ம பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு வந்து மிக சிறந்த முறையிலான அந்த திருத்த தொகுதி வாரியாக அரசு ஊழியர்களை பங்கிட்டு அவர்கள் அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்க்கப்படும் போது ஆண் வேட்பாளர்கள் அதாவது வாக்காளர்கள் 4,43,500

0: புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் துறையினுடைய அந்த சிறப்பு பணியினை நம்ம பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு வந்து மிக சிறந்த முறையிலான அந்த திருத்த தொகுதி வாரியாக அரசு ஊழியர்களை பங்கிட்டு அவர்கள் அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்க்கப்படும் போது ஆண் வேட்பாளர்கள் அதாவது வாக்காளர்கள் 443,595 பேர் என்று 1/1/2026 கணக்கின்படி சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக பெண் வேட்பாளர்கள் 577 பேர் பெண் வேட்பாளர்கள். அதில் தொகுதி வாரியாக 3 பாணியில் பெண் வேட்பாளர்கள் என்று பார்க்கப்படும்போது மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே 3 பேர், திருபுவனையில் இல்லை, உசுடு தொகுதியில் 3 பேர், மங்களம் தொகுதியில் 15 பேர், வில்லியனூர் தொகுதியில் 7 பேர், உழவர்கரையில் 2 பேர், கதிர்காமம் தொகுதியில் 2 பேர், இந்திரா நகரில் இல்லை, தட்டாஞ்சாவடியில் 5 பேர், காமராஜ் நகரில் 6 பேர், லாஸ்பேட்டில் 1, காலாப்பேட்டு 3, முத்தியால்பேட்டில் 7 பேர், ராஜ்பவனில் 6 பேர், உப்பளம் தொகுதியில் 9 பேர், உரளையன்பேட்டு தொகுதியில் 7 பேர், நெல்லித்தோப்பிலே 1, முதலியார்பேட்டில் 4 பேர், அரியாங்குப்பத்தில் 14 பேர், மணவெளி தொகுதியிலே 9 பேர், ஏம்பலம் தொகுதியில் 2 பேர், நெட்டப்பாக்கம் தொகுதியில் 8 பேர், பாகூர் தொகுதியில் 7 பேர், காரைக்காலை சார்ந்த நெடுங்காடு தொகுதியில் 6 பேர், திருநள்ளாற்றிலே 1, காரைக்கால் வடக்கில் 10 பேர், காரைக்கால் தெற்கில் 1, நிரவி மற்றும் டிஆர் பட்டினத்தில் இல்லை, அதே போன்று மாகே மற்றும் ஏனாம் தொகுதியில் கிடையாது. ஆக மொத்தம் 139 3 பாணியில் பெண்கள் வந்து இந்த 2029 வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த முறையில் 89 பேர் என்று கூறினீர்கள், இந்த முறை 139 3 பாலின வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இது வந்து 1/1/2026 கணக்கின்படி உள்ள ஒரு கணக்கெடுப்பு சார்.
1: நம்முடைய இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன அப்படின்னாக்கா, ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இரட்டை எஞ்சின் பலன் இந்த மாநிலத்துக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதை நிரூபிப்பது போல மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த முறையும் மக்களுக்கான நிறைய திட்டங்களை இந்த ஆட்சி செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய கலந்துரையாடலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
2: நன்றி சார்.
0: மிக்க நன்றி அனைவருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 2026 ஒரு சிறப்பு பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கேற்றவர்கள் தாகூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஏ விஜயராணி, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விஜயன் ஆகியோர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் புதுச்சேரி ஆகாஷ்வாணி மண்டல செய்தி பிரிவின் ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் முனைவர் த சிவகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.

நாளைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகவியம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் பச்சை நிற குப்பை தொட்டி, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலன்கள் குறித்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநலப்பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நாளை காலை 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமாவை கண்டறியும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு மாயங்கள் புரியும் இரும்பை மகாலேஸ்வரர் சித்திரம். எழுதியவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். குரலும் அமைப்பும் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

இந்த இனிய இரவு வேளையில் வான்வெளியில் கலந்து வானொலியோடு உறவாடி கொண்டிருக்கிறது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேற்ற வேலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது. கேட்டு மகிழ்வோம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

நேரம் இப்போது 10:40. காற்றலையில் கலந்து தேன்மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது புது அர்த்தங்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 10:14. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மடை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்ல பேசுங்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடிய பாடல்.

தித்திக்கும் தேன்மழை, தெவிட்டாத கானங்கள் அள்ளி தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண் பாவம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.

0: நேரம் இப்போது 10:33 18 நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது வசந்தம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.
1: One, two, three, four.

ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கிறது. நிலவே நீ சாட்சி படத்திற்காக.

ஒழித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒருவர் வாழும் ஆலயம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சித்ரா பாடிய பாடல்.

காத்திருந்த கண்கள் படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்போது 10:55. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் நிறைவாக இரு வல்லவர்கள் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

தித்திக்கும் ராகங்களை தெவிட்டாமல் அள்ளித்தந்தது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் முதன்மை அலைவரிசையில் நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகவியம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் பச்சை நிற குப்பை தொட்டி வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல். இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி, உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலன்கள் குறித்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய்வாடு, ஆஸ்துமாவை கண்டறியும் முறை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, புனோலா சங்கரப்பிரகாஷ் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை.

0: எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கிடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 11:02 திரை இசை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 12 மணிக்கு மாயங்கள் புரியும் இரும்பை மாகாளீஸ்வரர் சித்திரம். எழுதியவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். குரலும் அமைப்பும் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, பித்துக்குழி முருகதாஸ் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 இயன்ற மணியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 திரை இசை, 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு, 4 மணிக்கு திரை இசை, 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி, 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். குறுவை பட்டத்தில் அதிக மகசூல் தரும் ரகங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வீணங்கேணி உழவர் ஜே சீதாராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசமுருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:35 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு திரை இசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம புதுவை. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த திங்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை, 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Renuka. The Bharatiya Janata Party BJP has scripted history in West Bengal by securing an overwhelming mandate in the 294 member state assembly. The ruling BJP-led NDA has secured a historic third consecutive term in Assam. In Keralam, the United Democratic Front has swept the polls with 99 seats, signalling a decisive return to power. Puducherry is expected to witness the return of a National Democratic Alliance NDA government led by N. Rangaswamy's All India NR Congress AINRC. In West Bengal, BJP candidate Suvendu Adhikari defeated West Bengal Chief Minister and TMC leader Mamata Banerjee in the Bhabanipur Assembly constituency by more than 15,000 votes. BJP has crossed the majority mark of 148 in the 294-member house, ending the 15-year rule of Mamata Banerjee-led Trinamool Congress TMC in the first election after special intensive revision SIR of electoral roll. With a win, the state will be witnessing its first BJP government since independence. Out of a total of 293 assembly seats, results have been declared for 271 constituencies so far. BJP has bagged 197 seats, while Trinamool Congress has won 68 seats. Congress and regional arm Janata Unnayan Party AJUP secured 2 seats each. CPM clinched 1 seat. In Assam, out of the results declared for 101 consecutive

ஆகாஷ் வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 11:10. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:30. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.